0: சிங்கப்பூரின் 4வது முட்டை பண்ணைக்கான கட்டுமான பணிகள் லிம் சு காங்கில் தொடங்கியிருக்கின்றன. நீண்ட காலமாக டோமு முட்டை பண்ணைக்கான வேலைகளை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. பண்ணையின் முதற்கட்ட பணிகள் நிறைவடையும் போது அது ஆண்டுக்கு சுமார் 380 மில்லியன் முட்டைகளை உற்பத்தி செய்யும். முட்டைகள் 2028 கடைகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண்ணை முழுமையாக செயல்பட தொடங்கும் போது அது ஆண்டுக்கு 500 மில்லியனுக்கும் அதிகமான முட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடும். இதன் மூலம் சிங்கப்பூரில் உற்பத்தியாகும் முட்டைகள் நாட்டின் தேவையில் பாதியை பூர்த்தி செய்யக்கூடும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ கூறினார். பண்ணை முழுமையாக செயல்படும் போது அதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும். கோழிகளின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க அது உதவும். சிங்கப்பூரில் போதைப்பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 39 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டெலிகிராம் செயலியின் உரையாடல் குழுக்களில் போதைப்பொருள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டன. அப்போது 1க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடனான தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு செப்டம்பர் 15 தீவு முழுவதும் சோதனைகளை நடத்தியது. பிடிப்பட்ட சந்தேக நபர்களில் சுமார் 20 பேர் 30 வயதுக்கு உட்பட்டோர். கஞ்சா, ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள்களும் போதைப்பொருள் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 19 பேர் ஒரே போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. போதைப்பொருள் தொடர்பான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோர் தப்ப முடியாது என்று மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்தது. ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டியின் மின்னிலக்கு உருவாக்கப் பிரிவில் சிங்கப்பூர் முதல் பதக்கத்தை வென்றுள்ளது. நீ ஆன் பலதுறை தொழிற்கல்லூரியின் சாமுவேல் டான் வெண்கலம் பெற்றார். 2 ஆண்டுக்கு 1 முறை அனைத்துலக அளவில் நடைபெறும் ஆக பெரிய போட்டி அது. மின்னிலக்கத்துறையில் சவால்களுக்கேற்ற திறன்களை வெளிக்காட்ட 100க்கணக்கானோர் போட்டியிட்டனர். இந்த ஆண்டு சிங்கப்பூர் 4 வெள்ளி, 4 வெண்கலம் ஆகியவற்றோடு சிறப்பு திறனுக்கான 19 பதக்கங்களை வென்றுள்ளது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைகிறது. இந்நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொன்னது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் முடுக்கியுள்ளனர். ஆனால் காற்று வீசும் திசை மாறுவதும் போதிய தண்ணீர் வளங்கள் இல்லாததும் பிரச்சினைகளாக உள்ளன. மலேசியாவில் 33 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் காலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தரம் பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 97க்கும் 119க்கும் இடைப்பட்டிருந்தது.
1: சொல்லும் பொருளும் கேலரி காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது. கேலரி காட்சியகம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: 1 நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு, மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே.
5: So have a good day.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: என்ன குரல், நல்லா கத்தி பேசுறீங்க.
0: காரணம், நம்ம அடுத்து நான் சந்திக்க போற நபர்கள், குறிப்பா புதன்கிழமைகளை உங்களுக்கே தெரியும், எதிரொலி குழுவினர் அவங்க ஒலியின் அறிவிப்பு அறைக்கு வந்துருவாங்க. இன்று இரவு 9:30 உங்களுக்கு காத்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிற தகவல்களை வழங்குவாங்க இல்லையா?
1: ஆமா, ஒவ்வொரு புதன் இரவும் வந்து வசந்த மொழிவழியில எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொட்டு நாம எதிரொலி குழுவினரை சந்தித்து இன்றைய நிகழ்ச்சியில என்னெல்லாம் இடம்பெறுகிறது அப்படிங்கிற தகவல்களை பெற்றுக்கொள்வோம்.
0: இந்த உரையாடல்ல நீங்களும் பங்கு வகிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசிரியர்களே. அதனாலதான் நாங்க வந்து டிக்டாக் லைவ் பக்கமா வரோம் இல்லையா?
1: ஆமா, எனவே மீடியாகாப் ஒலி 968 என்ற எங்களுடைய டிக்டாக் லைவ் பக்கமா வந்துருங்க. கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அங்க பதிவிடலாம். அது மட்டும் இல்ல, இன்றைய நிகழ்ச்சியில நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம்.
0: ஒலி 968 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: இன்று நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேரம் நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. 66-118 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா & சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28 வெள்ளி.
0: ஓர் யூரோ
1: 1.46 வெள்ளி.
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.71 வெள்ளி.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.34 வெள்ளி.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3.20 வெள்ளி.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Lucas, world's favorite jeweler.
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
6: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நாங்க டிக்டாக் லைவ் பக்கமா இருக்கோம். காரணம், எதிரொலி குழுவினர் நம்முடைய ஒலி நறிவு பறையில இருக்காங்க. இன்னைக்கு சிங்கிள் சிங்கமா வந்திருக்காரு தயாரிப்பாளர் யோகேஷ். வணக்கம்.
8: வணக்கம் ரவி.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. சரி, ஒவ்வொரு புதன் இரவும் வந்து வசந்த மொழிவழியில எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எதை எதிர்பார்க்கலாம்?
8: ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம அறிவுத்திறன் குறைபாடு, அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பத்தி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். இது எதனால பண்ணோம்னா, ஒரு வாட்டி நான் வந்து ஸ்கூல் புல்லிங் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுவோம்ல, நேரடியாக மக்கள்கிட்ட போய் கேட்போம்ல கேள்விகள் கேட்கும்போது, ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்க, என் பையனுக்கு வந்து நிறைய புல்லிங் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் சொன்னாங்க, பையனுக்கு வந்து அறிவுத்திறன் குறைபாடு இருக்கு, ஸோ அதனாலேயே வந்து நிறைய புல்லிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பையனை வந்து கொஞ்சம் வளர்ந்த பையன் தான், ஆனால் அவங்க பிரேமில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு லுக் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைக் பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது அந்த பையனை விட்டு அவர் ஓடி போயிடுவாரு இல்லை ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தான் பிரேமில் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஆதங்கத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அந்த எபிசோடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் வந்து பிச் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ பிச் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, குறைபாடுன்னு சொன்னால் ஃபிசிக்கல் குறைபாடு நினைப்பாங்க, லைக் காது கேட்காதது, கண் பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நினைப்பாங்க. பட் அறிவுத்திறன், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அது வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த எபிசோட் பண்ணோம்.
0: அது நம்ம சமுதாயத்தில் அறிவுத்திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லும்போது அது முகம் சுழிக்கிற மாதிரியே பல நேரங்களில் பார்க்கப்படுது. இப்போ உதாரணத்திற்கு அவர் சொன்னது போல இந்த மாதிரி ஒரு சிறுவனையோ சிறுமியோ நம்ம பார்த்தோன்னா உடனடியாக என்ன செய்வோம் தெரியுமா, அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா அவங்களை ஒதுக்கி வச்சிருவோம். இந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பையனுக்கு தெரியாது, ஒரே வாக்கியத்துல அப்படி தள்ளி வச்சிருவோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறத எடுத்து காட்டுற மாதிரியும், நீங்க என்ன செய்ய முடியும் அல்லது செய்யணும் அப்படிங்கறதையும் இன்றைய நிகழ்ச்சி தாங்கி விடுதுன்னு சொல்லாமா?
8: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, இப்ப அறிவுத்திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது பலரை நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க கிட்ட பேசும் பொழுது அவங்க அதிகம் சமூகத்துல சந்திக்கிற சவால்கள்னா என்னன்னு சொல்லுவீங்க?
8: ஓகே, ஸோ அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து மூன்று அம்சங்களை வந்து பிரச்சனைகள் இயலலாம். ஒன்று வந்து கற்றல் திறன் சொல்லுவாங்க, இன்னொன்று பேசுறது, இன்னொன்று செய்யறது செயல் திறன். ஸோ இந்த மூன்றில் வந்து ஏதேனும் ஒரு அங்கத்தில் வந்து அவங்க பிரச்சனை இருக்கும். உதாரணத்திற்கு பேசுகிற திறன்னா அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்களால முடியாது. இன்னொன்று வந்து செயல் திறன் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க வந்து பேருந்தில் ஏறி சில பேருக்கு போக முடியும், ஆனால் சில பேருக்கு வந்து பேருந்தில் ஏறி போக முடியாது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் வந்து வேறுபடும். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு அம்சத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து மூன்றுமே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இது வந்து அவங்க கூட வந்து இந்த எபிசோடில் வந்து ஒரு மூன்று பராமரிப்பாளர்கள் கேகிபர்ஸ் அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அதே சமயத்தில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தங்க வந்து அவங்க அக்காவை பார்த்துக்கொள்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து அவங்க பொண்ணை பார்த்துக்கொள்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்னால் பேச முடிஞ்சிச்சு இன்டர்வியூவில். ஸோ அவங்கக்கிட்ட உரையாடுறப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள், அவங்களுக்கு இருக்கிற அந்த சவால்கள், அவங்க அதை சொல்லும் போது தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு லைக் இவ்வளோ இருக்குன்னு. ஒரு கேகிவர், ஒரு பர்சன் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அவங்க உலகத்தில் வந்து எவ்வளோ வேறுபட்டு இருக்கு நம்மளை விட. ஸோ அதை வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த மூலியமாக.
0: சரி, தொடர்ந்து நம்ம யோகேஷ் கிட்ட பேசுவோம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமாக வரலாம். மீடியா காப் ஒலி 96.8 FM இப்போ டிக்டாக் லைஃப்ல இருக்கோம், அங்கே வந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து யோகேஷை நாம சந்திப்போம். சரியா?
1: நேரம் இப்பொழுது காலை 8:21 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE ஜூரோங் பார்க் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொஞ்சூரு ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். PIEயை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும் விபத்து ஏற்பட்டுள்ளது.
9: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
0: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா.
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா. செல்லுங்கள் wondershop.sg.
1: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று ஒலிகூடத்துல இருக்காரு நம்மோடு தயாரிப்பாளர் யோகேஷ். எதிரொலி குழுவில இருந்து அவரு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. இன்று இரவு 9:30 வசந்த ஒளி வழியில் இடம்பெறும் நிகழ்ச்சியை பற்றி தகவல்களை வழங்கிக்கிட்டு இருக்காரு.
1: எதிரொலி நிகழ்ச்சியை நீங்க நிச்சயம் பார்க்கணும், பயன்பெறணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை. ஆனா உங்களை சில பேருக்கு வேலையின் காரணமாகவோ அல்லது மற்ற பல திட்டங்களின் காரணமாகவோ நேரடியா நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போகலாம். கவலைப்படாதீங்க, இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் மீ வாட்ச் வாயிலா இலவசமா எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம். சரி, இப்ப ஒவ்வொரு எதிரொலி பாகத்திலையும் தயாரிப்பாளர்கள் பொதுவா சொல்றது என்னன்னா, இந்த பாகத்தின் வாயிலா எனக்கு இது தெரிய வந்துச்சு, ஒரு நல்ல விழிப்பு கிடைச்சது அப்படின்னு. அப்படி யோகேஷ், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலா?
2: பிகஸ்ட் டேக்அவே என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆட்டிசம் என்கிறது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. இந்த எபிசோட் மூலமா கத்துக்கிட்டேன் அந்த அது வந்து உண்மை இல்லை. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஆட்டிசம் வந்து ஒரு கண்டிஷன், ஒரு செப்பரேட் கண்டிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து ஆட்டிசம் ஏஎஸ்டின்னு சொல்றாங்களா, ஸோ அது மட்டும் இருக்கும். சில பேருக்கு வந்து ரெண்டுமே இணைஞ்சிருக்கும். ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து டவுன் சிண்ட்ரம்ங்கிற கண்டிஷன் இருக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட் டவுன் சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேர் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பட் ஆட்டிசம்ங்கிறது வந்து அப்படி கிடையாது. இந்த இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரீ கான்சீப்ட் நோஷன் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த எபிசோட் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து ஒரு திஸ் இஸ் ஸ்பெக்ட்ரம், திஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற நீட்ஸை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறது வந்து பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடல், அதில் வெவ்வேறு பகுதிகள் இருக்குது.
2: ஆமாம்
1: இல்லையா? ஆமாம். அந்த ஒவ்வொரு பகுதியும் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய பார்வையை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு உதவ முடியும். இப்போ நம்ம பார்வையை மாத்திட்டு உதவ ஒரு பக்கம் இருக்க, இவங்களுக்கு உதவியாளர்களா வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வெவ்வேறு விதமான மன உளைச்சல் ஏற்படலாம். அதை பத்தியும் குழு ஆராய்ந்தது இல்ல சொல்லுங்களேன்.
2: ஓகே, ஸோ பராமரிப்பாளர்கள் அவங்களோட ஸ்கோப்ல இருந்து இந்த கதை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த மன உளைச்சல், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹாப்பி தருணங்கள், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டணும்னு ஒரு ஒரு முயற்சியில தான் இறங்கியிருக்கோம். ஸோ இந்த ஒரு எபிசோட்ல வந்து மூணு பேருமே ஒரே விஷயம்தான் யூனிவர்சலாக சொல்லுறது வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளியே கூட்டிகிட்டு போனாங்கன்னா மக்களோட பார்வை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு லைக் தி கேனா இன்ட்ராக்ட் வித் சொசைட்டி. ஒன்று கத்துவாங்க, ஓடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களால அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, இதனாலேயே வந்து நான் கிராப் தான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னால் பஸ்லாம் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த அக்காவை பார்த்துக்கொள்றதுல வந்து அவங்களுக்கு டு கோ டு த கிளினிக் இட்செல்ஃப் இட்ஸ் அ ஹேசல். ஸோ இப்படி இருக்கும்போது கேக்கிவஸ்க்கு வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள பார்த்துக்கொள்றதுல வந்து நிறைய இது இருக்கும். ஸோ ஒரு இந்த ஒரு எபிசோடில் வந்து அந்த அம்மாவை இன்டர்வியூ பண்ணியிருந்தப்போ பொண்ணு கூட வந்து நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பிகாஸ் நம்ம யூஸ்வலாக கேமராமேன் கிட்ட சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஃப்ரேம் எடுங்க, இந்த மாதிரி ஷார்ட் எடுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேமராமேன் வந்து இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க, சவுண்ட்மேன் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஒரு பக்கம் சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ஸோ அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து தே வாண்ட் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய கொடுத்தா தி ஃபீல் ஓவர்வெல்ம் ரைட். ஸோ அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த நான் அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அண்ணன் எனக்கு பிடிக்கல, ரொம்ப இது பண்ணுறாரு அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எல்லாம் முடிச்ச பிறகு நான் போய் கேட்டேன், அம்மா என்ன மன்னிச்சிருமா, சாரி இது பண்ணிட்டப்போ ஷோ சார் இட்ஸ் ஓகே அப்படின்னு ரொம்ப கூலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க. லைக்
0: மனசில் எதுவும் இருக்காங்க வந்து மனசில் ஒன்றும்.
2: ஆமாம் ஆமாம். ஸோ இட்ஸ் வெரி, அவங்க கூட பேசுறது டவுன் சிண்ட்ரம் இருக்கவங்க கூட பேசுறது, ஐ திங்க் தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து லைக் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். லைக் அவங்களும் நம்மள மாதிரி தான், அவங்களும் நல்லா பேசுறாங்க, ஜஸ்ட் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க.
0: அவங்களுக்கும் ஆசா பாசங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? என்னுடைய நண்பருடைய சகோதரருக்கு இந்த மாதிரி வந்து மன வளர்ச்சி குறைபாடு இருக்கிறது, இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு வாகனங்கள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இந்த சின்ன சின்ன இந்த வாகனங்களை வந்து அவர் கலெக்ட் பண்ணுவாரு. எந்தெந்த வாகனம் எந்தெந்த மாடல் அப்படின்னு கரெக்டா அவரை வந்து சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா சஜினி நீ ஏன் இந்த மாதிரி பண்ணல, சஜினி நீ ஏன் அந்த மாதிரி பண்ணல, என் வீட்டுக்கு நீ எப்போ வர அப்படின்னு வந்து நிறைய கேட்பாரு. நல்ல பாசத்தோட இருப்பாரு. சாப்பிட்டியா சஜினி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நிறைய அன்பை வாரி வழங்குவாரு. இந்த மாதிரி நபர்கள் கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதான் சற்று முன்பு வந்து நம்ம ரவி சொல்லியிருந்தாரு இல்லையா, புரியாமையினால சில பேர் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆனா அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்குள்ளயும் நிறைய இருக்கு இல்லையா.
1: உதாரணத்துக்கு பேரன்புன்னு ஒரு படம் வந்துச்சு, மம்முட்டி நடிச்சிருப்பாரு, இயக்குனர் ராமுடைய இயக்கத்துல. யோகேஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான், அவருடைய மகளா வர்றவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருக்கும், அதை எப்படி சமுதாயம் அணுகுது, அதை ஒரு அப்பாவா அவர் எப்படி வந்து வழி நடத்துறாரு வாழ்க்கைய அப்படின்னு அவங்களுடைய பார்வையில அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நீங்க சொல்லும் போது அந்த படம் தான் ஞாபகம் வருது. ஆனா இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் வந்து வெளியில போகும்போது ஒரு மாதிரியா பார்க்கப்படுறாங்க, இதனாலேயே வந்து நாங்க ஒதுங்கி அல்லது தனியா வாழ வேண்டிய ஒன்னு, இந்த புரிதல் இல்லாதவங்க செய்யறது தவறு. இரண்டாவது, அதாவது இப்படிப்பட்டவங்க வர்றதுலாம் கடவுளுடைய படைப்பு, நம்ம கையில் இல்லை. ஆனா அவங்க நியாயமான முறையில, தைரியமான முறையில, வெளிப்படையான முறையில நடமாட முடியாத சமுதாயத்தை உருவாக்குனது நம்முடைய தப்பு, நாம தான் திருத்திக்கணும். தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம பார்வையில இருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு, அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். நம்முடைய குறைகள் வெளியில தெரியல, அவங்களுடைய குறைகள் தெரியுது. வித்தியாசம் நான் நினைக்கிறேன்.
2: இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, மூணு பேருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் போன பிறகு யார் பாத்துப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு பெரிய கவலையா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க, அவங்களே வீல் சேர்ல இருக்காங்க, அவங்க வந்து குழந்தைங்க பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு வந்து வயசாயிட்டு இருக்காங்க, இன்னொன்னு வந்து அவங்களுக்கு பிறகு வந்து யாராச்சும் இருக்காங்களா அவங்களுக்கு பாத்துக்கொள்றது, பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க் இல்லையா. ஸோ அந்த கவலை வந்து மூணு பேருக்கும் இருந்துச்சு. அதை பத்தியும் வந்து நிறைய பேசியிருந்தாங்க இந்த எபிசோட்ல.
1: ஆனா சிங்கப்பூரை பொறுத்தவரை நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட நபர்களை உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு அரசாங்கம் விரும்புறாங்க. அதுக்காகவே பல மானியங்களும் உதவிகளும் வழங்கப்படுது. ஆனா என்னதான் உதவிகளும் மானியங்களும் வழங்கப்பட்டாலும் அடிப்படையில அவங்களும் ஒரு புள்ள தானே, அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு அப்பா அம்மாக்கு ஏக்கம் இருக்கும் தானே இல்ல.
0: ஆமா, இப்ப சமூகம் அப்படின்னு சொல்லும்பொழுது சமூக அளவுல வந்து இவர்களுக்கு என்னென்ன உதவிகள், என்னென்ன முயற்சிகள் வந்து எடுக்கப்படுகின்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
2: ஓகே, ஸோ இந்த எபிசோட்ல வந்து சில ஃபீச்சர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மைண்ட்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அதாவது சோசியல் நிறுவனம். அவங்க வந்து குறிப்பா இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி உள்ளவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு அமைப்பு. ஸோ மைண்ட்ஸ்ல ரெண்டு ப்ரொஃபைல்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து டாக்டர் பவானின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சிங்கப்பூர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க, நார்மல் ஸ்டூடெண்ட்க்கு புரியும், ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால அவங்க விஷுவல் கார்ட்லாம் வச்சிருப்பாங்க, சிட், ஸ்டாண்ட், ஸ்கிப், குவாய்ட் அப்படின்னு கார்ட்ஸ் வச்சு அவங்க சொல்லி கொடுக்கறது. அது வந்து ஒரு ஃபார் மீ வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு see. இன்னொன்று வந்து டாக்டர் கவிதா, அவங்க வந்து டிஏடிசியில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து கலை மூலியமாக அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு அஞ்சு அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறது, அவங்க கலைகளை வந்து ஈடுபடுறது, அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து, அவருக்கே வந்து குறைபாடு உள்ளது, உடல் ரீதியான குறைபாடு, பட் அவர் வந்து ஷெல்டர் ஒர்க் ஷாப்ங்கிற ஒரு விஷயம், அதாவது எம்ப்ளாயபிலிட்டிக்காக உதவி செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு மற்றவர்களுக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்துச்சு. அவர் வந்து எப்படி பேக்கிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நாலு ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்க இந்த எபிசோடில். அவங்க வந்து சமூக ரீதியாக வந்து எப்படி உதவி செய்கிறாங்க, அவங்களோட முயற்சிகளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கோம் இந்த எபிசோடில்.
1: மீடியாகாப் நிறுவனமும் வந்து சமூக முயற்சிகள் ஈடுபடும் போது மைண்ட்ஸோட வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கும் கிடைச்சது. அப்போதான் வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு, அதாவது நேரடியாக அவங்க கூட தொடர்பில் வராதவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வாயிலாக இன்னும் பலருக்கு புரிதல் வரும்னு சொல்லலாமா
2: அப்படின்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். இந்த எபிசோட் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வரணும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து எனக்கு என்னன்னா, ஐ மீன் ஐ ஹோப் மை பிகஸ்ட் டேக் அவே இஸ் இந்த எபிசோட் பார்த்துட்டு அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த கண்ணோட்டம், அவங்கள பார்க்குற விதம் வந்து மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் அவங்க வந்து வெளியே போகிறது வி நீட் டு என்கரேஜ் தர். அவங்க வந்து நம்ம சமூகத்தில் ஒரு பர்சனாக அவங்க வேலைக்கு போகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து உருவாக்கணும்னா நம்ம முதல்ல வந்து நம்ம கண்ணோட்டத்தை மாற்றணும், அவங்கள வந்து நம்மளை ஒருத்தராக பார்க்கணும். ஸோ அந்த முயற்சியில் தான் இந்த எபிசோடை பண்ணோம். ஸோ ஐ ஹோப் தட் ஒரு டேக்அவேயாச்சும் இருந்துச்சுன்னா அதுவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: ஒரே நாள் எல்லாமே மாறிடாது.
0: ஆமா அதேதான்,
1: முயற்சி எடுத்தா மாற்றம்
0: கண்டிப்பா அதேதான்.
1: பெற்றோருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நேரத்துல, தயவு செய்து உங்க பிள்ளைகளை இன்றிரவு வரப்போற நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. காரணம், சிறு வயதிலிருந்தே இப்படிப்பட்டவங்க சமுதாயத்துல இருக்காங்க, அவங்களை எப்படி அணுகிறது அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்க வயதாகும் போது அவங்களுக்கான புரிதல் அதிகரிக்கும்.
0: அது மட்டும் இல்ல ரவி, இப்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பெரியவர்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது தன்னை அறியாமலேயே அந்த புரியாமையினாலேயே அவங்க வந்து ஒரு அருவறுப்பான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அல்லது முகம் சுழிக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள் வளர்றாங்க, அடுத்த சந்ததியினர் அவங்க வளர்ந்துகிட்டு வராங்க. அப்ப அவங்களும் வந்து வளரும் பொழுது இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சமுதாயத்தை நாம உருவாக்குறோம், தெரியாமலே நம்ம உருவாக்குறோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து நம்மளுடைய பார்வையை வந்து விரிவுபடுத்துவது வந்து ரொம்ப முக்கியம்.
1: நிச்சயமா, இன்றிரவு வரப்போற இதோட நிகழ்ச்சி உங்களுக்காக 9:30 வசந்த மொழி வழியில இடம்பெறும். அப்படி அதை நேரடியா பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காட்டி போனா பிரச்சனையே இல்லை. மீ வாட்ச் வாயிலா இந்த நிகழ்ச்சியின் எல்லா பாக்கங்களையும் நீங்க எங்கேயும் எப்போதும் கண்டுபகலாம். யோகேஷ் உங்க நேரத்தை ஒதுக்கி காலங்காத்தால எங்களுடைய அறிவிப்பு அறைக்கு வந்து பொறுமையா கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி.
0: வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேரம் இப்பொழுது காலை 8:33 ஆகிவிட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: பரத்வாஜின் இசையில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: பிரமாதமான பாடலாக அது அமைஞ்சிருக்கும், பிரம்மாதமான பாடலாக அது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த பாடலில் வர மாதிரியே நம்பிக்கை நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். ஆனால் அந்த வெற்றியை நாம தான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது இல்லையா?
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சிடிஇயை நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 2 பிறகு முதலாம் தடத்தை தவிர்க்கவும். வெஸ்கோஸை நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோட் புன்லே வேக்கு முன்பும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, 2 தடத்தை தவிர்க்கவும். PIEயை நோக்கி செல்லும் VKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: இன்னும் கிளம்பலையா?
2: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
2: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: மெட்

டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வணக்கம் சிங்கே.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை,
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: வணக்கம் சிங்கை.
0: காலை மணி 8:58 ஆகி விட்டது. சற்று முன்பு உங்களுக்காக வேட்டைக்காரன், கோவில், ஆஹா எத்தனை அழகு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன.
4: சமீபத்துல நாங்க ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தோம். அதாவது பேருந்துகள்ல இனிமே இப்படி இப்படி நடந்துகிட்டீங்கன்னா அப்படி இப்படி உங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா?
0: ஆமாம். எப்படி நடந்துகிட்டா என்ன அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒலி 96.8 இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக் சமூக வலைதளங்கள்ல இந்த காணொலியை நீங்க பார்க்கலாம்.
4: எங்க போறதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நாங்க கொடுக்குறோம்.
0: 96.8 96.8

0: விறுவிறுப்பான தொண்ணூறுகளை வந்த பாடல்களை உங்களுக்காக ஒண்ணு நான் காத்துட்டு இருக்கு. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில
1: இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
0: இடியுடன் கூடிய மழைய அடுத்த 3 நாட்களுக்கு மதிய வேளை இரவு நேரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 96-118 இடைப்பட்டிருக்கிறது.
0: ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் நீங்கள் பாதுகாப்பான முறையில் உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிண்ணையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: தேனி சீதென்றால் தேவாவின் இசையில் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து நவீன் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு சிற்பியின் இசையில் உழவாளி திரைப்படத்திலிருந்து டி சுந்தர் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்,
4: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLECTE செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் அவனியூ 2க்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. SLECTE செல்லும் அதே வழியில் வுட்லண்ட்ஸ் அவனியூ 2க்கு பிறகு போக்குவரவு அதிகமாகவும் இருக்கின்றது. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE BKE க்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து.
5: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் செப்டம்பர் 30 அனைத்து உலக மொழிபெயர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. 1953 முதன் முதலில் இந்த நாள் தொடங்கப்பட்டது.
4: மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது சஜினி, தமிழ் புத்தகங்கள் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
3: ஆமா,
4: சொல்ல போனா தமிழ் இலக்கிய புத்தகங்கள், பழம்பெரும் கதைகள்லாம் 50 மேற்பட்ட உலக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, இந்த உலகத்துல ஆக அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தமிழ் புத்தகம்னு சொன்னா அது
3: திருக்குறள். ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, 1595 திருக்குறள் மலையாளத்துல மொழிபெயர்க்கப்பட்டதாம்.
4: அதோட ஐரோப்பிய மொழிகள், அரபிய மொழிகள், ஆசிய மொழிகள், ஆங்கிலம், லத்தீன், பல மொழிகள்ல நமது திருக்குறள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குல்ல. இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்.
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
7: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
6: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
7: மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
6: அக்டோபர் 1st வாண்டர் ஷாப் SG இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள்.
7: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: சிறப்பான இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. வித்யா சாகரேனே செய்யல் ஆயுத பூஜை திரைப்படத்தில இருந்து மனோ ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு எஸ் ஏ ராஜ்குமாரி நேசையில் சிம்மராசி திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். அருண்மொழி சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது லானி வயடாக்ட் குயின்ஸ்வே நோக்கி செல்லும் வழியில் பிஐஇ சாங்கி பிரேடல் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில், சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட் அங்கேயும், பிகேஇ குறிப்பாக நகரை நோக்கி செல்லும் வழியில் சிடிஇ சென்ட்ரி லேனுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
3: தொடர்பு கொள்ளலாம்.
4: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
5: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
4: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
5: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
4: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
5: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
6: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
2: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
7: ஒலி 9:08
0: ஜெயிலர் 2.
2: திலீப் குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் ஜெயில 2.
0: சென்னையில இன்று ஜெயில 2 இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. அதோடு அக்டோபர் 15 தேதி இந்த திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2: இதுக்கிடையில வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அடுத்த திரைப்படம் தர்மன் அஸ்வின் மாரிமுத்து இயக்கிட்டு

0: மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு மைடியா மார்த்தாண்டன் திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: சஜினி
0: சொல்லுங்க,
1: இப்ப நான் சொல்ல போற ஒரு சில வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்க சொல்ல போறீங்க.
0: சரி, நான் கண்ணை மூடுறேன், நீங்க சொல்லுங்க.
1: இது எல்லாமே கண்ணு திறந்து வச்சாலும் நீங்க சொல்லலாம், காதல தானே கேக்குறீங்க, கண்ணாலயே கேக்குறீங்க.
0: என்ன வார்த்தைன்னு நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேனா ஸ்கிரீன்ல தானே இருக்கு.
1: எந்த பக்கமும் நீங்க திரும்ப வேண்டாம்.
0: சரி,
1: எந்த பக்கமும் சாயாத பாபாவா இருங்க. கேக்குற கேளுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து
0: சொல்லுங்க,
1: ஜென் ஜி வார்த்தைகள்னு வர்ணிக்கப்படுது.
0: சரி,
1: முதல்ல ரிஸ்.
0: உண்மையிலேயே அது பொய் இல்ல அப்படின்னு தானே அர்த்தம்.
1: சரியா சொல்றீங்க.
0: அப்படி சரியா?
1: இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வார்த்தை
0: மக்கள் வந்து ஏன் இதை அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா, கைக்கு எட்டாத ஒரு இலக்கா இருந்தா கூட அதை எப்படியாச்சும் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை தான் டிலுலு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பிரமாதம், பிரமாதம், பிரமாதம். மொத்தத்துல நீங்க ஒரு நடமாடும் ஜென்சி அகராதி அப்படிங்கறது
0: நடமாடும் ஜென்சின்னு நீங்க சொல்ல வரல.
1: நடமாடும் ஜென்சி அகராதி
0: இல்ல இல்ல இல்ல, ஐ ஒன்லி ஹியர் தி குட் திங்ஸ். நடமாடும் ஜென்சி அப்படிதானே?
1: ஆட்சி மொழி நான்கு, தமிழ், மலாய், மேண்டரின், ஆங்கிலம். ஆனா இதையும் தாண்டி நம்ம எல்லாரும் ஒருமித்த குரலை பயன்படுத்துற ஒருவித மொழி அப்படின்னு சொன்னது
0: என்னது? சிங்லீஷ்.
1: அதுல நீங்க அதிகம் பயன்படுத்துற வார்த்தை அது?
0: இந்த மாதிரி வார்த்தைகளை நாம அதிகம் பயன்படுத்துவோம்.
1: இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் முழுமையா மறைய போகுது அப்படின்னு சொல்லப்படுத்தாரு. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற தலைமுறையினர் ஜென்சி இருக்காங்களே, அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கைவிட்டுட்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய இந்த ஜென்சி வார்த்தைகள் இருக்குல்ல,
0: இந்த டிலுலு, ரிஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா?
1: அதை மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
0: என்ன சொல்றீங்க நீங்க? விடமாட்டேன், விடமாட்டேன், நம்ம சிங்கிலீஷ் அழிவத நான் விடவே விடமாட்டேன். இனிமே ரவி, நான் ஜென்சி அகராதியா இருக்க போறது கிடையாது, சிங்கிலீஷ் கலந்த தமிழ் அகராதியா நான் இருக்க போறேன்.
1: அப்ப ஒரு கண்ணு தமிழ், இன்னொரு கண்ணு சிங்கிலீஷ்.
0: ஆமா,
1: இது ரெண்டையும் எடுத்துட்டு போற நம்ம செல்ல கண்ணு நீங்க.
0: ஐயோ, இந்த சதக்கலவே கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே,
1: சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியோட விடைபெறுவோம். நாளைக்கு இதே மாதிரி வந்து மக்களை மகிழ்ச்சி படுத்துவோம். விடைபெற்றுக் கொள்வது
0: ரவிஜி
1: சஜினி.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதாக அவர் சொன்னார். அந்த நிலையை தக்க வைக்க விரும்புவதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்திற்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அவசியமில்லை என்று அவர் மீண்டும் சொன்னார். மாறாக நிறுவனங்கள் தத்தம் செயல்பாடுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தொழில்நுட்ப நிர்வாகிகள் தார்மீக அடிப்படையிலான ஓர் உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். அதன்படி தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு நிறுவனத்திடமே இருக்கும். ஐக்கிய நாட்டு நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரக்காயின் வட்டாரத்தில் நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதாக நிறுவனம் கூறியது. அகதிகள் திரும்புவது தற்போது பாதுகாப்பு அல்ல என்பதை அது காட்டுவதாக நிறுவனம் சொன்னது. அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நேற்று 1500 பேர் மியான்மருக்கு அனுப்பப்பட்டனர். மொத்தம் 5000 பேரை திருப்பி அனுப்புவது எண்ணம். திங்கட்கிழமையன்று மியான்மர் ராணுவம் நடத்திய ஆகாய தாக்குதலில் 50 பேர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. பலர் காயமுற்றதாக ராணுவத்துடன் மோதும் கிளர்ச்சி குழு சொன்னது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டுத்தீயால் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைகிறது. இந்நிலையில் காட்டுத்தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொன்னது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் முடுக்கியுள்ளனர். ஆனால் காற்று வீசும் திசை மாறுவதும் போதிய தண்ணீர் வளங்கள் இல்லாததும் பிரச்சினைகளாக உள்ளன. மலேசியாவில் 33 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் காலை 9 மணி நிலவரப்படி காற்றின் தரம் பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 96 117 இடைப்பட்டிருந்தது. சிங்கப்பூரில் உயர்தர சப்ஸ்ட்ரேட் எனும் ஒரு வகை பகுதி மின்கடத்தி பாகங்களை தயாரிக்கும் முதல் தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளது. அட்வான்ஸ் சப்ஸ்ட்ரேட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தொழிற்சாலையை அமைத்துள்ளது. அதனால் 330 மேற்பட்ட வேலைகள் உருவாகும் என்று துணை பிரதமர் கான் கிம் யாங் தெரிவித்தார். ஜப்பானின் டொப்பென் நிறுவனம், அமெரிக்காவின் பிராட்காம் நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் 95,000 சதுர மீட்டர் தொழிற்சாலை அமைந்துள்ளது. சப்ஸ்ட்ரேட் பாகங்களின் பற்றாக்குறையை சமாளிக்க ஆலை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும். ஆய்வு மேம்பாட்டு பணிகளும் அங்கு நடைபெறும். சிங்கப்பூர் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1 தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு புத்தாக்கு பணிகளில் முதலீடு செய்யவிருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நாட்டிற்கு அவை முக்கிய அத்தியாவசிய முதலீடுகள் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். என்றபோதும் நிதி முதலீடு மட்டும் போதாது என்றார் அவர். சோதனைகளில் ஈடுபடுவதற்கான மன உறுதி, இழப்பு ஏற்படலாம் என்று தெரிந்தும் துணிந்து செயல்படுவது ஆகிய அம்சங்களும் முக்கியம் என்று அவர் சொன்னார். ஜெனீவாவில் அனைத்துலக புத்தாக்க குறியீடு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் திரு வாங் காணொலி வழி பேசினார். குறியீட்டில் 139 பொருளாதாரங்களில் சிங்கப்பூர் 5 இடத்தில் உள்ளது. முதல் 5 இடங்களில் நாடு இடம்பெறுவது இது தொடர்ந்து 4வது ஆண்டு. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ AI தொழில்நுட்பத்தை கையாளும் தனது அணுகுமுறையை சிங்கப்பூர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் இன்னும் அறிவார்ந்த சுயமாக செயல்படக்கூடிய ஒன்றாக வளரும் வேளையில் அது அவசியம் என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதை தொடர்ந்து திருமதி தியோ சமூக ஊடகத்தில் அந்த கருத்துக்களை வெளியிட்டார். கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களின் மூத்த தலைவர்களுடன் பேசியதாக அமைச்சர் சொன்னார். இணைய பாதுகாப்பில் அத்தகைய தளங்கள் கொண்டுள்ள பங்கு பற்றி கலந்துரையாடப்பட்டது. தளங்கள் அவற்றின் பங்கை ஆற்றலாம், ஆற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கூறியதாக திருமதி தியோ சொன்னார். அதன் தொடர்பில் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை தாக்கல் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் சொன்னார். BCRS முத்திரை கொண்டிருக்காத பானங்களை விற்று தீர்க்க சுமார் 2000 சில்லறை வர்த்தக கடைகள் கூடுதல் நேர அவகாசத்தை கோரியுள்ளன. BCRS என்பது பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் திட்டத்தை குறிக்கும். இதுவரை 1600 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 85 விழுக்காடு விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மளிகை கடைகள், உணவுக் கடைகள் போன்றவற்றிலிருந்து பெரும்பாலான விண்ணப்பங்கள் கிடைத்ததாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு சொன்னது. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது வர்த்தகத்திடம் எத்தனை கிளைகள் உள்ளன, எவ்வளவு முத்திரை இல்லாத பானங்கள் உள்ளன போன்ற அம்சங்கள் ஆராயப்படுவதாக அமைப்பு கூறியது. கால அவகாசம் பெறாத கடைகள் இன்றைக்குள் அவற்றின் முத்திரை இல்லாத இருப்பை விற்றாக வேண்டும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

அனைவருக்கும் வணக்கம். இதுகளுடைய ஆனந்தம் ஆரம்பம். நேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் முன்பு ஹலிமாவும் நானும் உங்களுக்கு சத்திய வாக்கு கொடுத்தது போல இன்று நாம் மட்டும்தான் நிகழ்ச்சியை தனியாக படிக்க வந்திருக்கிறேன். என்ன காதல் சத்திய வாக்குன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய நிகழ்ச்சியில் சத்தியம் ப்ராமிஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேற்று ஒரு காணொலியை பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஒருத்தர் அவருடைய மனைவி எப்படி ஒரு விஷயத்தை கையாண்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பகிர்ந்து கொண்டார். ஏன்னா அவர் ஒரு சத்தியம் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், அது நடக்கலை. அது நடக்காத போது தன்னுடைய மனைவி அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க என்பதை பற்றி ரொம்ப அழகாக இந்த காணொலியில் பேசியிருந்தாரு. அந்த காணொலியை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல உங்கள் வாழ்க்கைக்குள்ள நம்ம வருவோம். உங்கள் வாழ்க்கையில் சில நபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் சில உறுதியாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அது நடைபெறாத போது நீங்கள் எப்படி அதை கையாண்டிருந்தீங்க, அல்லது நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், அது நடைபெறாத போது அவங்க அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க என்பதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கலந்து போறோம்.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
4: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது த வண்டர் ஷாப்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஜாலியா ஆனந்த மார்மம் நிகழ்ச்சியில நம்ம ப்ராமிஸ் சத்திய வாக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம். சில நபர்கள் உங்க வாழ்க்கையில சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், அது நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க, அல்லது நீங்க சில பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம் நான் அது செய்யறேன் அது செய்யறேன் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், அது நடைபெறாத போது அவங்க எப்படி கையாண்டாங்க என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் சொன்னப்போ இங்கு சந்திரன் எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: காலை வணக்கம் காதரையா. சத்தியம்னு சொன்னீங்களே, மற்றவங்களுக்கு நான் எந்த சத்தியமும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்கிற சத்தியமும் நான் நம்ப மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு நானே சத்தியம் செஞ்சுப்பேன். உதாரணத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னா நான் எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்குவேன், அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அவங்க கூட நான் பேச மாட்டேன், இனிமேல் ஒரு சிநேகம் வச்சுக்க மாட்டேன், அவங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு பிறகு அவங்க மூஞ்சியும் நான் பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட பேசவும் மாட்டேன், அவங்க கிட்ட எந்த உறவும் நான் நட்பும் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த செயல் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிட்டா மறுபடியும் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அதான் நான் இந்த சத்தியங்கிறது எனக்கு நானே நான் கொடுத்துக்கிற வாக்கு, நான் எனக்கு நானே செய்துக்கிற ஒரு அக்ரிமெண்ட் போல இந்த சத்தியம்.
0: சந்திரன், நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. இந்த வரிகளை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். நமக்கு நாமே கொடுக்குற சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்காத போது கூட சில நேரங்களில் நமக்கு மன உளைச்சல் வரலாம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் அனுப்பிட்டே இருங்க. 9688 9688 இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் நம்ம ப்ராமிஸ் சத்தியவாக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் ஆலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: GED Aircon and Engineering. அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மீண்டும் மீண்டும் அங்கத்தில் உங்களுக்காக சிவா திரைப்படத்து பாடல் இடம்பெற்றது. இந்த காதல் பண்ணும்போது தான் நிறைய சத்தியம் பண்ணுவாங்க. சில நேரத்தில் இந்த சத்தியம் கைகூடி வரும், சில நேரத்தில் அந்த சத்திய வாக்கெல்லாம் அப்படியே மறந்து போயிடுவாங்க. ஆண்களோ பெண்களோ இந்த கருத்தை நான் சொல்லுங்க. எனக்கு மணியம் செய்தி அனுப்பிச்சிருந்தாரு, அதை தான் சொல்லியிருந்தேன்.
3: வணக்கம் காதர், நான் தஞ்சை ராஜா பேசுகிறேன். சத்தியம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வார்த்தை, பட் அதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது வாய் வார்த்தைகள் தான். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அல்லது உறுதியான ஒரு முடிவு வந்து நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது, பொதுவாக சத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது.
2: சரியாக சொல்லியிருந்தீங்க தஞ்சை ராஜா. நமக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன சூழ்நிலையோ, அதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம சத்தியம் வாக்கு கொடுக்கணும். அதையும் மீறி நம்ம சத்தியமா செய்யறேன் சொல்லக்கூடாது.

ஏன்னா அந்த சத்தியம் கைகூடி வராத போது சில நேரங்களில் நம்மளை மட்டும் இல்லை பிறரையும் பாதிக்கலாம். இதே மாதிரி தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் அவருடைய மனைவிக்கு ஒரு சத்திய வாக்கை கொடுத்திருந்தாரு. அது நடைபெறல. அவங்க மனைவி எப்படி கையாண்டாங்க என்பதை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்தில் உங்களோட பக்கத்துக்குள்ளே போகிறேன். தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
6: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் நம்ம சத்தியம், ப்ராமிஸ், சத்திய வாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சில நபர்கள் வந்து முன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று ஒரு காணொலியை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். அதில் ஆடம் நியூமன் என்ன சொல்லியிருந்தார்னா, இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டார். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து தொழிலதிபர். அவர் நிறைய முதலீடு வந்து அவருடைய தொழிலில் அவர் செய்கிற பிஸ்னஸில் வந்து போட்டிருந்தார். அப்போ அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு இரவு அவர் எந்திரிச்சு அப்படியே அழுகுறாரு. ஏன்னா எல்லா காசும் போயிருச்சு, எல்லா பணமும் போயிருச்சுல. உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, என்ன நீ அழுகுற? ஏன்னா அதான் முதல் முறையாக தன் கணவன் அழுகிறத அந்த மனைவி பார்க்குறாங்க. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, இந்த தொழில் பண்ணுறதுக்காக முதலீடு போட்டிருந்தேன், எல்லா பணமும் போயிருச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாத, திருமணம் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் என்னுடைய பேரில் ஒரு 100 மில்லியன் வெள்ளியை வந்து நீ ஒதுக்கி வைக்கிறேன்னு. அந்த பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்படி சொன்னப்போ இடம் பார்த்து சொல்கிறாரு, இல்லை அந்த பணத்தை நான் ஒதுக்கி வைக்கல, அப்போ எனக்கு தேவைப்படுச்சு, பிறகு ஒதுக்கி வைக்கலான்னு நினச்சிருந்தேன், ஆனால் அந்த சூழ்நிலை ஏற்படலை, அந்த பணமும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி இப்போ எல்லாத்தையும் எழுந்துட்டோன்னு நீங்கள் கவலைப்படாத, ஏன்னா அம்மாவோட வீடு இருக்குது, நம்ம அம்மா வீட்டை தங்கிக்கலாம். அப்படி அதுவும் கைக்குடி வரலனா நம்ம கோஸ்டாரிக்கா போய்க்கலாம், அங்கே வந்து நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ இவருக்கு இன்னும் அதிகமாக கண்ணீர் வந்து இவர் கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் மனசில் என்ன தோன்றியதுன்னா, எத்தனை கணவனோ மனைவியோ அல்லது நண்பரோ இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கொடுத்த பிறகு அதை கடைப்பிடிக்காமல் போனாங்கன்னா எப்படி அதை கையாண்டுருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? ஆனால் அவங்க மனைவி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா, நான் உன்னை முதல் முதல்ல காதலிக்கும் போது நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த, அப்போவே நீ பார்க்க ரொம்ப செக்ஸியாக அழகாக இருந்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்படி நல்லா சிரித்து அதே மாதிரி செக்ஸியாக அழகாக இருக்கணும், நமக்கு தேவை மன நிம்மதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காணொலியை பார்த்த பிறகு ஆமாம்ல, எத்தனை பேர்னால இந்த மாதிரி சத்தியத்தை கடைப்பிடிக்க முடியும், அதை கடைப்பிடிக்காமல் போகும்போது எத்தனை பேர்னால அதை சரியாக கையாள முடியும், ஆடமுடைய மனைவி எப்படி இதை கையாண்டாங்களோ எல்லாரும் இப்படி கையாளுவாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் நம்ம என்ன சத்திய வாக்கு கொடுத்தாலும் அதை கடைப்பிடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை கடைப்பிடிக்காத போது அது இந்த உறவுகளை தான் பாதிக்கும். அதனால நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணாலும், என்ன சத்திய வாக்கு கொடுத்தாலும் அதை நம்ம கடைப்பிடிப்போம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
2: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready-set-grow.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய கானங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள்
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் உங்களுக்காக தேவத்தாய் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருந்தோம். உங்களுக்காக அடுத்த பாடல் என் கடமை திரைப்படத்தில் இடம்பெற போகுது. இப்ப தொடர்ந்து இதே மாதிரி நல்ல நல்ல பழைய பாடல்கள் ஒளிபரப்புறது என்னுடைய கடமை. அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாவே இருங்க. இன்னும் கொஞ்சம் எங்கே எங்கே அங்கம் இடம்பெற போகுது. இன்று மூன்று குறிப்புகளை கொடுத்து நீங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அதற்கு முன்பு வாங்க பி சுசிலா பாடிய இந்த பாடலை கேட்டுடலாம்.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
7: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg இத்தகவலை வழங்கியது த வண்டர் ஷாப்.

0: நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தை நம்ம பாடல கேட்டோம். இப்ப உங்களுக்காக
1: சில மணிகள்.
0: சரி, ரொம்ப பழமையான ஒரு இடத்துக்கு போக போறோம். இப்ப இந்த இடம் கிடையாது, இதான் முதல் குறிப்பு. இப்ப இந்த இடம் அங்க இல்ல, ஆனா இந்த இடம் வந்து 1935 திறக்கப்பட்டது. நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவு இங்க தயாரிக்கப்படுது. அது என்ன உணவு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க, முதல்ல இதை கண்டுபிடிங்க. 1935 இந்த இடம் திறக்கப்பட்டது. இப்ப இந்த இடம் கிடையாது. நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு இங்க தயாரிக்கப்பட்டது. டீ டைம் அப்படின்னு சொல்லலாம், இதுதான் குறிப்பு. நீங்கள் இந்த குறிப்பில் சேகரித்து அப்படியே வாட்ஸ்அப்பில் எனக்கு பதில் அனுப்பிவிங்க. 9678899688.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: வாவ், இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாள் கேட்காத பாடல். விஜயபுரி வீரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. டி ஆர் பாப்பாவோட இசையில பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்பு காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் நம்ம பாடலை கேட்டோம். இப்ப சிங்கப்பூர் நாணய செலாவணி நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: உலகம் சுற்றும் வாலிபன் திரையிடந்து 70களில் வெளிவந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம் நேர்களே. இப்ப நம்ம சிங்கப்பூரை சுத்தி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுல வந்து நான் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். இன்றைய எங்கே எங்கே அங்கத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகள், இந்த இடம் 1935 திறக்கப்பட்டது. இப்போ இந்த இடம் கிடையாது, அந்த இடம் மூடிட்டாங்க. ஒரு காலத்தில் இது ஒரு உணவுப் பொருளை இங்கே தயாரித்தாங்க, நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவுப் பொருள். டீ டைம்னு சொல்லியிருந்தேன், அது சொல்லியும் எனக்கு சில தவறான பதில்கள் வந்தன. அதில் ஒன்று வந்து பிரேமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூ ஹுவா பில்டிங் அங்கே இருக்கிற கிரேட் சவுத்தன் ஹோட்டலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. பீச் ரோட்டில் இருக்கிற சத்தே கிளாப்பா, அதுவும் கிடையாது. இப்போ நிஜாம் எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் கேட்கலாம் வாங்க.
3: காலை வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம். சாத்தே கிளப் பாடாங் நினைக்கிறேன்.
2: சாத்தே கிளப் கிடையாது. நீங்க பாடாங் பக்கம் போக தேவையில்ல, நீங்க வந்து சென்ட்ரல் பக்கமா வாங்க. இங்க இந்த இடத்துல வந்து 1960களில் 200 மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே வந்து வேலை செஞ்சாங்க. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமாக இருந்தது, ஒரு நிறுவனமாக இருந்தது. உணவுப் பொருட்களை தயாரித்தாங்க, நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவுப் பொருள். இப்போ மதிய நேரம் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு டீ டைமில் நம்ம சாயாவோட, ஒரு டீயோட, ஒரு காஃபியோட சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கிற ஒரு இடம். இந்த இடத்தின் பெயரை இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678899 68. அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் நடிகை மீனா, அவங்க நடித்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர் சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
4: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
3: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
0: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
5: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர் மெட்ராஸ்.

0: பாஷா மாணி பாஷா திரைப்படத்தின் நம்ம பாட கேட்டு தானே இருக்கலே. இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் சில குறிப்புகளை கொடுத்திருந்தேன். 1935 இந்த இடம் திறக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த இடம் கிடையாது, இந்த இடத்த மூடிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த 60கள் காலகட்டத்தில் இங்கே 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க. ரொம்ப புகழ்பெற்ற நம்ம விரும்பி சாப்பிட்ற அது டீ டைம்க்கு, இந்த மதிய உணவு முடிஞ்சு டீ டைமில் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க.
1: நினைக்கிறேன் அந்த தாய் ஹாங் பிஸ்கெட் ஃபேக்டரி, அந்த காலத்தில் அந்த அலெக்சாண்டர் ரோட் டங்லிங் ரோடுக்கு அந்த ஜங்ஷன்ல இருக்கும்.
2: வணக்கம் கதை, என் பேர் கமலா. நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் வந்து தாய் ஹாங் பிஸ்கெட் கம்பெனி அலெக்சாண்டர் ரோட்ல இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.
0: கமலா கண்ணன், நீங்க இருவரும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. கமலா கண்ணன் நல்லா இருக்குல்ல, ரெண்டு பேரும் செத்தா ஐயோ தப்பா இருப்பது. கமலா மற்றும் கண்ணன் உங்களுக்கு மீண்டும் மனமான நன்றி. ஆமாங்க, நீங்க சொன்ன பதில் சரிதான். அந்த இடத்தின் பெயர் தாய் ஹாங் பிஸ்கெட் அண்ட் கான்ஃபெக்ஷனரி ஃபேக்டரி. இந்த இடம் வந்து 1935 கட்டப்பட்டது. இதை கண்டுபிடித்தவர் லீ கி சாங். நம்ம விரும்பி சாப்பிட்ற இந்த பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, மேரி பிஸ்கெட்ஸ், க்ரீம் கிராக்கர்ஸ், ஹாலிக் பிஸ்கெட் போன்ற புகழ்பெற்ற இந்த பிஸ்கெட்ஸை இந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது. அந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னால் ஒரு பெரிய சிங்கத்துடைய சிலலாம் இருக்குமா சில நேர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து அப்போ புகழ்பெற்ற இருந்தனால பல பேர் அங்கே போய் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு மாதமும் 1500 டன் பிஸ்கெட்ஸை வந்து அவங்க தயாரிப்பாங்களாங்க. புகழ்பெற்ற நிறுவனமாக இருந்தது, ஒரு பிராண்டாக இருந்தது. 1981 பிரிட்டிஷ் பிஸ்கெட் நிறுவனம் ஹண்ட்லி அண்ட் பாமர் இவங்க இந்த நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. அதனை அடுத்து இந்த இடத்த தாய் ஹாங் சென்டராக மாற்றினாங்க. இப்போ இந்த இடம் மை குயின்ஸ்டவுன் ஹெரிடேஜ் ட்ரெயில ஒரு பகுதியாக இருக்கு.
3: இத்தகவலை வழங்கியோர்
0: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் போட்டித்தன்மை பயனீட்டாளர் ஆணையம் ஃபேக் ரிவ்யூஸ் எனும் போலி மதிப்பீடு வாங்கிய சுமார் 100 நிறுவனங்களை அடையாளம் கண்டிருக்கிறது. அவற்றில் 45 நிறுவனங்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆணையம் சொன்னது. இணையத்தில் நிறுவனங்களை பிரபலமாக்க போலி மதிப்பீடுகள் வாங்கியதை அவை ஒப்புக்கொண்டன. உணவகங்கள், சிகை அலங்கார கடைகள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். போலி மதிப்பீடு பெறுவதை நிறுத்திக்கொள்ள நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட போலி மதிப்பீடுகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு செய்ததை பற்றி பின்னர் அவை தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆணையம் சொன்னது. ஆர்ச்சர்ட் அருகேயுள்ள சிங்டல் நிறுவனத்தின் முன்னாள் தலைமையகத்தில் நிறுவனங்கள் இடவசதியை குத்தகைக்கு எடுக்க தொடங்கலாம். ஒன் காம்கேர் சென்டர் வளாகம் 2028 ஆண்டின் இறுதிக்குள் தயாராக உள்ளது. வளாகத்தில் அலுவலகங்களுக்கும் சில்லறை வர்த்தகத்துக்கும் சுமார் 1 மில்லியன் சதுர அடி இடவசதி உள்ளது. AI, இயந்திர மனித கருவிகள் போன்ற தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டும் வளாகம் வடிவமைக்கப்படுகிறது. சிங்டலின் 5G+ தொடர்பும் வளாகத்தில் இருக்கும். பழைய கட்டடத்தின் சில பாகங்களும் வளாகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். நில போக்குவரத்து ஆணையம் துவாஸ் துறைமுகம், துவாஸ் சவுத் ஆகிய இடங்களுக்கு செல்வதை இன்னும் எளிமையாக்கவிருக்கிறது. துவாஸ் ரோடு மேம்பாலு சாலையின் 2 கட்ட கட்டுமான பணிகளுக்கு 3 குத்தகைகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஆணையம் சொன்னது. அதன் மூலம் தற்போதுள்ள துவாஸ் மேம்பாலு சாலையின் 2 பக்கங்களும் விரிவாக்கப்படும். அயராஜா விரைவுச்சாலை, தீவு விரைவுச்சாலை முதல் பயணியர் ரோட் துவாஸ் சவுத் வரை தொடர் சாலை இணைப்பு இருக்கும். அடுத்த ஆண்டு தொடங்கும் கட்டுமான பணி 2032 ஆண்டுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புக்கிர் பஞ்சாங் கழக வீட்டில் ஏற்பட்ட தீயில் 77 வயது பெண் மாண்டார். மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் உயிரிழந்ததாக சிங்கப்பூர் காவல்துறை தெரிவித்தது. பெண்டிங் ரோட் பிளாக் 126 நேற்று முன்தினம் தீ ஏற்பட்டது. பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் சிங்கப்பூர் காவல்துறையும் தெரிவித்தன. 6 மாடியிலிருந்து கரும்புகை வெளியானது தெரிந்ததாக குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. 77 வயது பெண்ணும் 62 வயது ஆடவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறை சொன்னது. முன்னெச்சரிக்கையாக சுமார் 70 பேர் வெளியேற்றப்பட்டனர். தீக்கான காரணம் தெரியவில்லை. விசாரணை தொடர்கிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அலுவலகம் அதனை தெரிவித்தது. அவரது மனைவி டாக்டர் சித்தி ஹஸ்மா அலி நேற்று முன்தினம் காலமானார். டாக்டர் மகாதீர் தேசிய இதய கல்விக் கழகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். ஆனால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. ஐக்கிய நாட்டு நிறுவனம் மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதை நிறுத்தும்படி மலேசியாவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரக்காயின் வட்டாரத்தில் நிச்சயமற்ற சூழல் நீடிப்பதாக நிறுவனம் கூறியது. அகதிகளை பாதுகாப்பாய் திருப்பி அனுப்ப உகந்த சூழல் இல்லை என்பதை அது காட்டுவதாக நிறுவனம் சொன்னது. அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நேற்று 1500 பேர் மியான்மாருக்கு அனுப்பப்பட்டனர். மொத்தம் 5000 பேரை திருப்பி அனுப்ப மலேசியா திட்டமிடுகிறது. மியான்மர் ராணுவம் நேற்று முன்தினம் நடத்திய ஆகாய தாக்குதலில் 50 பேர் மாண்டனர். பலர் காயமுற்றனர் என்று ராணுவத்துடன் மோதும் கிளர்ச்சி குழு சொன்னது. இந்தோனேசியாவில் காட்டு தீ பற்றி எரிவதால் தென்கிழக்கு ஆசியாவில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைகிறது. இந்நிலையில் காட்டு தீயை சுமார் 80 விழுக்காடு கட்டுப்படுத்திவிட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு சொன்னது. தீயணைப்பு முயற்சிகளை அதிகாரிகள் தீவிரமாக்கியுள்ளனர். ஆனால் காற்று வீசும் திசை மாறுவதும் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததும் பிரச்சினைகளாக உள்ளன. மலேசியாவில் 33 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் காலை 11 மணி நிலவரப்படி காற்றின் தரம் பெரும்பாலும் ஆரோக்கியமற்றதாக இருந்தது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 97 117 இடைப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் AI தொழில்நுட்பத்தை உருவாக்க சீனாவுடன் சேர்ந்து பணியாற்றும் யோசனையை நிராகரித்திருக்கிறார். அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதாக அவர் சொன்னார். அந்த நிலையை தக்கவைக்க விரும்புவதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். தொழில்நுட்பத்திற்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அவசியமில்லை என்று அவர் மீண்டும் சொன்னார். மாறாக நிறுவனங்கள் அவற்றின் செயல்பாடுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தொழில்நுட்ப நிர்வாகிகள் தார்மீக அடிப்படையிலான ஓர் உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக திரு ட்ரம்ப் சொன்னார். அதன்படி தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக உருவாக்குவதில் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பொறுப்பு உண்டு.
4: சொல்லும் பொருளும் கேலரி காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது. கேலரி காட்சியகம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
6: I really don't know.

0: துள்ளுவதோ இளமை திரைப்படுத்தி நம்ம பாடலுக்கு இருந்தோம். துள்ளிக்கிட்டே ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களுக்காக அடுத்து ஒரு போட்டி அங்கே விடப்பட போகுது. ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்கள் தமிழாக்கம் செய்ய போகிறீங்க, அது ஒன்று. பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்கு குட் டே நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ச்சரைசரை பரிசாக கொடுக்க காத்துட்ருக்கேன். அது இரண்டு. மூன்றாவது, நீங்கள் பாட்காஸ்ட்லாம் கேட்பீங்களா?
1: பணம் நல்ல ஒரு நிர்வனமா தேடி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோ.
0: ரஃபி செய்த இந்த பாட்காஸ்டோ
2: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: என்ன நடந்தது? இந்த பாட்காஸ்டை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய மீலிசன் செயலிக்கு போயிட்டு அங்கே இந்த என்ன நடந்தது பாட்காஸ்ட் அங்கே கேட்கலாம். ரஃபியும் ஹலிமாவும் இங்கே வார வாரம் வந்து ஒரு திகிலான கதை, சிங்கப்பூர் நடந்த சம்பவங்களை வந்து எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து அவங்க பதிவு பண்ணி பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிச்சயமாக அதை கேட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர் கூட ஷேர் பண்ணுங்கள். சரி, சிங்கப்பூரின் வானிலை இன்று எப்படி இருக்குதுன்னா, பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னறிவித்திருக்கிறாங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு அதன் எண்ணிக்கை இப்ப 59 இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
5: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது த வண்டர் ஷாப்.

0: வித்யாசாகரின் இசையில் உங்களுக்காக அன்பே சிவம் திரையப்படுத்தணும், அதுக்கு முன்பே இளையராஜாவின் இசையில் ஹேராம் திரையப்படுத்தணும் பாடலை கேட்டு நேர்களே. இன்றைய சொல், அதாவது ஆங்கில சொல்ல நீங்க தமிழாக்கம் செய்ய போறீங்க. இன்றைய சொல் கேன்யன், இன்றைய சொல் கேன்யன். இதை நீங்கள் தமிழாக்கம் செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லி அனுப்பலாம். 9678 8 9 6 8. நேரம் சரியாக இப்பொழுது 12:26. இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
2: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: திபு நீனன் தாமஸோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டிருந்தோம். கொம்பு வச்ச சிங்கமடா திரைப்படுத்ததும் பேச்சுலர் திரைப்படுத்ததும் பாடல்கள் இடம்பெற்றன. சரி, எனக்கு சற்று முன்பு ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்திருந்தேன், கேன்யன். சில பேர் அது கேன்யா நினச்சிட்டாங்க, அதாவது கேன்யா நாடு நினச்சிட்டாங்க. கேன்யன் அதாவது CANYON. இதோடைய தமிழ் வார்த்தை என்ன? இதை தமிழாக்கம் செய்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாக குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9678896 8.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
0: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி தான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
0: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
1: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
0: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
6: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்க, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை,
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. ஆனந்தம் ஆரம்பம்.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: வந்த சாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, வந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோப்பா நோப்பா நோப்பா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தண்ணி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டு

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: போடி போடி போடி, ஃபுல்லா போன லேடி. கேர்ள்ஸ் நம்பி லூஸ் அப் போன பாய்ஸ் ப

0: கந்தசாமி அலை திரைப்படங்கள் இருந்து நம்ம பாடல்களை கேட்டிருந்தீர்களே. இன்று நான் உங்களுக்கு கொடுத்த ஆங்கில வார்த்தை கேன்யன், CANYON. இதை கேட்ட பிறகு பல நேர்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆனா எனக்கு ஒரு மாணவி குரல் பதிவு அனுப்பியிருந்தாங்க, அதை கேட்கலாம்.
1: கேன்யன் பள்ளத்தாக்கு
0: என்பது சரியான பதில். நீங்க படிக்கிறீங்களா வேலை செய்யறீங்களான்னு கேட்டிருந்தேன். அவங்க படிக்கிறேன்னு எங்க படிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன்.
1: My name is Jayashnavi and I study in Springdale Primary School.
0: ஓ, பிரைமரி ஸ்கூலா? தொடக்கப்பள்ளியில படிக்கிறீங்களா? இங்க பேர் வந்து அஷ்டலட்சுமின்னு போட்டுச்சு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க ஆனந்த மாலமணி நிகழ்ச்சியை கேட்குறீங்க, அதுவும் ஒரு ஆங்கில வார்த்தையை தமிழாக்கம் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பல ஆங்கில வார்த்தைகளை தமிழாக்கம் செய்து புதிய வார்த்தைகளை கத்துக்க போறோம்.
2: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

0: ஓகே, குட் நைட்.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
1: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
3: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-90075.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
8: நீங்களே 1 மணிக்கு பிறகு உங்களுக்காக குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்காக ஒரு வாடிக்கையாளர் இன்று அவங்க என்ன மாதிரியான சேவைகளை பயன்படுத்துறாங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது போன்ற விஷயத்தை தான் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதே நேரத்தில் குட் டே வழங்கும் 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்க. ஒரு எழுத்தை கொடுத்து அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி 3 கேள்விகள் கேட்பேன். நீங்க பதில சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க அந்த மாய்ஸ்சரைசர். அதனால தொடர்ந்து வானொலி பக்கமா வரீங்க. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: அடுத்து வரும் வாங்கத்திற்கு ஆதரவு 101 ஸ்ட்ரெங்கன் ரோடில் அமைந்திருக்கும் குட் டே பியூட்டி பார்லர்.

0: ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து ஒன் நேம் பாடலை கேட்டிருந்தோம். இந்த பாடல் நேற்று வெளியாகும்னு ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் அலிமா நானும் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த பாடல் வெளியாகி ஒரு 3 மில்லியன் வியூஸை தொட்டுருச்சு. இந்த பாடலில் சூப்பர் சூப்பர் தான் வரிகள் எழுதியிருக்கிறாரு. எம்விபி அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்காங்க. எம்விபினா பல பேர் கேட்கலாம் என்னென்னு. அது ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்தோடைய கதாபாத்திரத்தின் பெயர் முத்துவேல் பாண்டியன். ஆமாங்க. சரி, சிங்கப்பூரின் வானிலை இன்று எப்படி இருக்குதுன்னா, பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு சற்று முன்பே சொல்லியிருந்தேன். அடுத்த 3 நாட்களுக்கும் அதே நிலவரம் தான். காற்று தூய்மை கேட்டு குறியீட்டு தற்போது இப்பொழுது 59 எண்ணிக்கையில் இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

சாய் அபேங்கருடைய இசையில் பிஆர் ஷோ, அதுக்கு முன்பு ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் இப்போ பாடல் கேட்டோம். சரி, இப்போ 69 வள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் பரிசாக விடுமா உங்களுக்கு? இப்போ நான் கேட்குற இந்த 3 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பேசணும். தா வரிசையில் நீங்கள் சிங்கப்பூர் சாலையின் பெயர், அதன் பிறகு மருத்துவமனையிலையும் வீட்டிலையும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு கருவி, ஒரு மருத்துவ கருவி, அதனை அடுத்து சுலபமாக சொல்கிறேன் ஒரு பாடலின் தலைப்பு, சரிங்களாங்க? சரி, சிங்கப்பூர் சாலையின் பெயர் ஒன்று, அதன் பிறகு மருத்துவமனையிலேயோ அல்லது வீட்லேயோ பயன்படுத்துகிற ஒரு மருத்துவ கருவி, அதனை அடுத்து ஒரு பாடலின் தலைப்பு, இது எல்லாமே தா வரிசையில் இருக்கணும். நீங்கள் உங்கள் பதிலை குரல் பதிவாக சொல்லி அனுப்பணும். 9 6 7 8 8 9 6 8 சரியாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு குட் டே நிறுவனம் வழங்குகிற 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசாக கொடுக்க காத்துட்ருக்கேன்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா.
2: ராமுடைய இயக்கத்துல 7 கடல் 7 மலை திரைப்படம் இன்னும் சில நாட்களை வெளியாக போகுதுன்னு இந்த தகவலை சொல்லியிருந்தோம். இந்த திரைப்படத்தை வெளியாக்கிறதுக்கு முன்பு அவங்க கண்ட சவால்களை பற்றி பல அனுபவங்களை வந்து இயக்குனர் ராம் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ திரைப்படம் வெளியாக போகுது. இந்த திரைப்படத்தை திரையரங்களை பார்க்கறதுக்கு முன்பு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, மூவி பஃப் டமல் அவங்க ஒரு முன்னோட்டம், ஒரு கிளிம்ஸ், ஒரு 3 நிமிடம் காணொலியாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்தில் என்ன நடக்குது, அந்த கதாபாத்திரங்கள் எப்படி அறிமுகமாகறாங்க போன்ற விஷயம்லாம் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோ டு த வேர்ல்ட் ஆஃப் 7 கடல் 7 மலை அப்படின்னு நீங்கள் அட்டச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காணொலியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
4: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

பியூட்டி இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு. மீன சொல்றேன், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலந்தை மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
7: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
8: 30 அனுபவம்னா சும்மாவா?
7: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
9: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
7: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
9: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாணவி ஒலிவியா, இவங்க ஒரு கலைஞராகவும் இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய படைப்புகளால் முடித்த பிறகு முகத்துல சில பிரச்சனைகள் இருந்தன, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டாங்க போன்ற விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டாங்க. அவங்களுடைய அனுபவத்தை வாங்க கேட்கலாம்.
10: என் பேரு ஒலிவியா, நான் ஒரு பயோமெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கேன். குட்டி வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல், பல விதத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாமே. நான் வந்து ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருக்கனால அடிக்கடி நான் கேமரா இருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா எது வந்து நமக்கு வந்து சேரும், எது நமக்கு சேராது, எது அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ணும், பக்க விளைவுகள் ஒண்ணு ஏற்படுத்துருமா இல்லையானுங்கிற கான்சர்ன் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும் இல்லையா. ஏன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம வந்து அடுத்த இவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்மளால வந்து ரிகவர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா குட்டியே வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கிறேன், நிறைய விதமான பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்மி பீரியட் ஆஃப் டைம்லயே ரொம்ப அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குட்டியோடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். ரொம்ப நேச்சுரலான விதத்துல எனக்கு பொலிவு கொடுத்துருக்கு, தழும்புகள் இல்லாம ரொம்ப பொலிவா மாத்திருக்கு. எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் குட் டே பத்தி எனக்கு பிடிச்ச இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நான் த்ரெட்டிங்கே நான் அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு த்ரெட்டிங் வந்து பண்றது வந்து ரொம்ப ஒரு பயமா இருந்தது. ஒருவேளை ரொம்ப அதிகமா நம்மளுடைய புருவத்தோடைய முடி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வளராதோ அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் எனக்கு எப்பவுமே இருந்தது. ஆனா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், குட் டே தான் வந்து சிங்கப்பூர்ல த்ரெட்டிங்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு. அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சர்வீஸால பயனடைஞ்ச பிறகு நான் நிறைய பேர் வந்து நான் குட் டேக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். என் குட் டேக்கு போன பிறகு அங்க நிறைய சர்வீஸ் இருக்கு, பற்பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் கேர்ல இருந்து, ஸ்கின் கேர்ல இருந்து, ஃபேஷியல் இருந்து, வேக்சிங் சர்வீசஸ்ல இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் யாருக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் கண்டிப்பா குட்டி அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
2: அனுபவிக்கலாம். 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.

0: உங்களுக்கு கிளே சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் பரிசா வேணும்னா நான் ஒரு 3 கேள்விகளை கேட்டிருந்தேன். தா வரிசையில் நீங்க ஒரு சிங்கப்பூர் சாலையின் பெயரை சொல்லணும். இரண்டாவது, மருத்துவமனையிலேயோ அல்லது வீட்டிலேயோ சில வீடுகளில் இந்த மருத்துவ கருவியை பயன்படுத்துவாங்க, அந்த பெயரை சொல்ல சொல்லியிருந்தேன். அதன் பிறகு ஒரு பாடலின் தலைப்பு. இதை கேட்ட பிறகு சத்யபிரபா.
1: வணக்கம் காதல், நான் சத்யபிரபா. முதல் கேள்வி, சிங்கப்பூர் சாலை தாம்சன் ரோடு. இரண்டாவது பதில், தாடை கரண்டி அதாவது டங் டிப்ரெசர். மூணாவது ஆன்சர் வந்து, தங்கமே ஒன்னதான் தேடி வந்தேன் நானே. நன்றி, வணக்கம்.
0: தங்கமே மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு கொடுப்பேன் நானே. வாழ்த்துக்கள் சத்யபிரபா, உங்களுக்கு குட் டே வழங்கும் 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்கிறேன். டிக்கெட்.

0: நீங்கள் கேட்ட அங்கத்திற்கு ஆதரவு. 101 ஸ்ரீங்கன் ரோட்டில் அமைந்திருக்கும் கிரேட் டே பியூட்டி பார்லர்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ஸ்ரீரங்கம் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: இன்னும் கிளம்பலையா?
4: பாரு, என் முகப்பொலிவே இல்லாம இருக்கு.
3: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: நிறைவு பாடல் உங்களுக்காக நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதல். இது ஆனந்தம் ஆரம்பம். கமான் கேர்ள்ஸ்.

0: ஜி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர். 9

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: You're listening to Hindi Numbers on Mediacom Oli 968.
5: Mediacom Oli 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi Numbers on 96.8.

0: இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAcon.com.
3: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: மீடியா கபலி 9.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
4: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
3: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
4: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
3: தொடர்புக்கு
4: 8854 8989. நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
5: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
6: தங்க மகனின்ற சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
5: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா?
7: பாட்டிங்க தங்க சில
5: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
8: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
9: மலையாள பாடல்கள்.

0: பாத்தியா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
5: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.
6: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
7: மலையாள பாடல்கள்.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்
1: ப்ரோ. உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன்.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd HM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd HM நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை, இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. இதோ வந்துட்டோம்.
6: நீ நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
5: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து.
6: போடப்பா
5: போட்டுருவோம்
6: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
5: அப்படி பாடக்கூடாது.
7: பாடவா ஒன் பாடலை.
5: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
6: டீ கடைக்கு போவோமா?
5: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
6: எக்ஸாக்ட்லி,
5: கேட்க தவறாதீங்க.
8: சொந்த ஊர்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
5: இதோ வந்துட்டோம்.
9: நாற்காலியை போடு, மேசையை போடு, உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்ல வந்தேன்.
5: ஆஹா, அதை நினைச்சிங்களா? நான் பயந்துட்டேன்.
9: இல்ல மேம்லா, சாந்தமா நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி நடத்துவோம்.
5: ஆமா, வெளியெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்க நேரத்துல நம்முடைய வாடிக்கையாளர்கள் பல டீ கடை பக்கமா வரலாம். அதனால விறுவிறுன்னு மலை மலைன்னு டீ கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு டீ எல்லாம் கலக்குங்க.
9: அப்படி என்ன செய்வீங்க?
5: நான் வரவங்களுக்கு போறீங்கன்னா வாங்க வாங்கன்னு
9: கூப்பிடுவேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
5: சரி, இப்ப பாண்டான் பக்கமா போயிருந்த போது அங்கிருந்து ஒரு நண்பர் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க.
9: பாண்டானா?
5: ஆமா, அங்க வந்து நீர் தேக்கத்துல ஒரு முதல படம் இருக்கு. புகைப்படத்தை வந்து சமூக வலைதளத்துல நிறைய பகிரப்பட்டு இருந்துச்சு இல்லையா? அங்க அது பார்த்த பிறகு நித்யா என்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாண்டா நீர் தேக்கத்துல முதலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேஷனல் வாட்டர் ஏஜென்சி PUB இருக்காங்களே, அவங்க வந்து அந்த பாண்டா நீர் தேக்கத்துக்கு நபர்களை எல்லாம் அனுப்பி, என்ன அதிகாரிகளாம் அனுப்பி, என்ன நடக்குது உண்மையிலேயே முதல்ல இருந்துச்சுன்னா அதை பிடிக்கணும் இல்லையா, அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலையே அந்த பக்கம் இல்ல அப்படின்னு.
9: ஏங்க, அந்த படத்தை பார்க்கும்போது அது பார்த்தாலே தெரியலையா அது ஒரு போலி முதலைன்னு? முதல ஒரு பாதையில இருக்குன்னா அது அழகா அந்த நிழல்லாம் கொஞ்சம் இருந்தா தானே பாக்குறதுக்கு இன்னும் தத்ரூபமா இருக்கணும்.
5: நீங்க வந்து கலைத்துறையில இருந்து வரீங்க, பொதுமக்கள் அப்படி இருப்பாங்களா? பார்த்தோட நம்பிடுவாங்க இல்லையா?
9: இந்த மாதிரி படம் எல்லாம் போடணும்னா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேளுங்க, எப்படி வந்து தத்ரூபமா செய்யறது?
5: நீங்க தத்ரூபமா செய்யறோம் அப்படின்னு சொல்லி இறங்கிறாதீங்க. ஏன்னா இந்த பின்னணியில் ஒரு கதை நடந்திருக்கு.
9: என்னாச்சு?
5: இந்த மாதிரி ஒரு நபர் தவறாக பயன்படுத்தி அந்த AI பயன்படுத்தி இந்த புகைப்படத்தை வெளியிட்டு மக்களிடையே பீதியை கலப்பி இருப்பதால இப்ப அவரை கைது செஞ்சிருக்காங்க.
9: நான் இது வரைக்கும் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கேட்கல. முதலைகள்லாம் வந்து நல்ல ஊர்வனங்கள், அழகானவை, பாதுகாப்பானவைன்னு சொல்ல வந்த
5: இந்த ஒரு தெளிவு முதல் தெரியலையே.
9: சரி, இனிமே இந்த AI பயன்படுத்தி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம உருவாக்குவோம்.
5: ஆமா,
9: இந்த மாதிரி நகைச்சுவை அப்படின்னு சொல்லி இந்த நேத்து நம்ம மத்திய பிரதேசில் ஒரு அம்மா கிளம்பி இருந்தாங்களே, அந்த மாதிரிலாம் செய்யாம இந்த பர்மாவை சேர்ந்த இந்த நபரை மாதிரி இல்லாம AI செயற்கை நுண்ணேர்வை எதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துவோம்ப்பா.
5: அந்த புரிதல் இருந்துட்டாதான் நாவலாம் எங்கேயோ போயிருவோமே.
9: ஆமா ஆமா, உண்மைதான். அப்படியே அரபிக் கடலோரத்துல இந்த AI பயன்படுத்தி என்னென்ன புகுத்தலாம் அப்படின்னு யோசிப்போம்.
5: அப்படியே பாருங்க, முதல்ல இருக்கான்னு
9: உங்களை மகிழ்விக்க உங்க வாய்ப்பு
5: படைக்கும்
9: டீ கடை.

0: பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட் பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: வழங்கியது The Wonder Shop.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
5: ஏய் குஞ்சிருங்க,
6: பணத்தை கட்டிராதீங்க.
5: வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா?
6: பணத்தை கட்டிராதீங்க.
5: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
6: பணத்தை கட்டிராதீங்க.
5: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
6: பணத்தை கட்டிராதீங்க.
5: விழா காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
6: பணத்தை கட்டிராதீங்க.
5: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
8: பழைய பாடல் விசிறிகளை வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு டீ குடிச்சிட்டு இந்த பாடல் கேட்கும் போது எத்தமா இருக்கும்.
9: கனிமுகத்தை காட்டினா
8: அப்புறமா காணாமல் போயினாள். அந்த பாடு மட்டும்
9: இல்லாமடி,
8: இந்த ரெண்டு பாடல்களையும் ஒன்றின் பின் ஒன்றா கேட்கும் போது இருக்கிற சுகம் இருக்கே தனி சுகம்தான். இருவர் உள்ள படத்திலிருந்து கார்த்திகை தீபம் படத்திலிருந்து பாடல்கள் காத்திருக்கின்றன.
10: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக தங்க விலையும் வந்துட்டு இருக்கு, பாட வாங்கவும் வந்துட்டு இருக்கு.

0: தூங்க போயிடாதீங்கப்பா, தூங்க போயிடாதீங்க, வேலை இருக்கு நமக்கு.
1: ஆமா,
0: இப்பதான் மணி 4:33 ஆகிறது. 4:33 ஆயிடுச்சு.
1: தூங்க போக மாட்டாங்க, ஏன்னா அடுத்து தங்க விலை. இப்ப எல்லாரும் விழித்திருந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
0: அப்படியா, தங்க விலை எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது அதிகரிச்சிருக்கு. 165.50 மீண்டும் சொல்றோம், 165.50.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: வெளியவும் மழை, ஒலி 9:00 மழை, அப்படிப்பட்ட ஒரு இசை தான் எடுத்து வந்திருக்கோம் நம்ம நேர்களுக்காக.
1: இப்போது விமலா பாடுவாங்க, புயல் மழை அடிக்கும். இந்த இசை எங்கேயோ கேட்டிருக்கேனே.
0: நீங்க இசை பிரியராகவோ அல்லது இசை வெறியராகவோ எப்படி இருந்தாலும் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருங்க. பாப்போம், பாப்போங்க,
1: பாப்போம் தான். 9678 என்ற எண்ணுக்கு பதில் தெரிந்தால் பாடி அனுப்புங்க. 9678
0: உங்க சின்ன குயில் சித்ரா, எஸ் பாலசுமணியம், கேஜேஎஸ் தாஸ், இந்த மாதிரி குரல் மாத்தி நல்ல கலகலகலன்னு சிரிச்சுட்டே பாடி அனுப்புவீங்க.
1: அப்படி படத்தையே சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க.

0: கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222 வாரத்தில் 7 நாட்களும்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
5: ரெடிதான் வரவா.
2: வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடன் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை. நாளையில வெள்ளிக்கிழமை உங்களுக்காகவே காத்துட்டே இருக்க அந்த நிகழ்ச்சி நம்ம நேர்களுக்காக இன்றைக்கு நித்யா வித்தியாசமா ஒரு அங்கம் காத்துட்டு இருக்கு. என்ன அங்க சொல்லுங்க? அடடடடா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க சில குறிப்புகளை வழங்க போறீங்க. ஆமா, இன்றைக்கான குறிப்பு நித்யா, அன்பில் படிச்சு பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. எங்க கொஞ்சம் எடுத்து விடுங்க. இப்ப நம்ம புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்.
6: ஆமா,
2: ஒரு பக்கத்து பரிசு முடியும் போது நம்மளால தாங்க முடியாது, மூடி வச்சுட்டு போயிருவோம். இது நமக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி
6: தூக்கம் வரும் சில நேரம்,
2: தூக்கம் வரும். ஆமா, அப்புறம் சில நேரங்கள் உதாரணம் போய் பாருங்க, பெயிண்டிங் எல்லாம் பண்றீங்க, ஓவியம் எல்லாம் வரையறீங்க, உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு தெரியல. சில நேரத்துல வரையணும் அப்படின்னு உட்காருவோம், ஆனா அதுக்கு மேல சோம்பேறித்தனமா இருக்கும்.
6: ஆமா ஆமா,
2: இந்த மாதிரி சில விஷயங்கள், அல்லது யோகாசனம் செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள், ஆசைப்படுவாங்க. ஆனா அப்பதான் ஏதாவது ஒரு தடங்கள் மாதிரி வந்து அப்படி போச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அது எப்படி கையாளலாம் அப்படின்னு தான்
6: குறிப்பு. ஆஹா, சரி, என்ன செய்யலாம் சொல்லுங்க.
2: நடங்க நல்ல வேகமா ஏதோ ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுங்கன்னு சொல்றாங்க.
6: அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் சோர்வா இருக்கும் போது நம்மள உலுக்கி வைக்கிற மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம செய்யணும் அல்லது நடக்கணும்.
2: ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு விஷயம் வந்து பத்துல ஓடிட்டு இருக்கோம், இப்ப ஓவியம் வரையிறது புத்தகம் வாசிக்கிறது ரெண்டுல இருக்கு வச்சுக்கோங்க, ஸ்கேல பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டுல இருந்து பத்துக்கு டக்குன்னு போக முடியுமா?
6: முடியாதுதான்.
2: அதனாலதான் ஒரு 8 வர மாதிரி நீங்க ஏதாவது விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இதை செய்யணும்னு சொல்றாங்க. அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கேல இறக்க முடியும்.
6: எனக்்கு
2: உதவி செஞ்ச மாதிரி உங்களுக்கும் உதவி செய்யலாம்.

0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா,
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை ஒளி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்ட ஷாப் திருவிழா.
1: செல்லுங்கள் wondershop.sg.
0: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
6: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646. 8679-66646.
0: என்னென்ன சொல்லிருக்காங்க நம்ம நேயர்கள்?
1: சந்திரன்
7: வாங்கண்ணா மற்றும் நித்யா, சந்திரன் பேசுறேன் சிட்னில இருந்து. அந்த பாடலின் முதல் வரிகள், நீ இல்லாத போது ஏங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை நூறு.
1: இல்லாத
7: போது
0: அவர் சொன்ன பதில்ல ஒரு சரியான விஷயம் இருக்கு.
1: அப்படியா?
0: நீ அப்படின்னு எழுத்தாருல, அதோட முடிஞ்சிருச்சு.
1: அடுத்து ஹரிதா வராங்க.
8: ஆசையில் ஓர் கடிதம்.
0: என்னது இசை? வாயாலே வாயாலே வாத்தியம்.
1: லக்ஷ்மி.
9: ஹாய் விமலா, நித்யா. பாட்டு, உன் அழகை கண்டு கொண்டா.
0: அப்படியா?
9: அவங்க
0: பாடல சொன்னாங்க.
9: பெண்களுக்கு ஆசை வந்தா
0: தன்னடக்கம்,
9: என் உரிமை என்ன?
1: நல்லா இருக்கு. அடுத்ததாக தயாளன்.
10: மாலை வணக்கம்.
0: என்னுடைய குரல் தான். அப்படியே ஒலிக்குது இந்த இசை கிட்ட. அப்படியா இருக்கு? ஓ, இருக்கலாம் இருக்கலாம். தாளம் தாளம் அதே மாதிரி இருக்கு.
1: உண்மைதான், உண்மைதான். பரவாயில்ல, நம்ம நேர்கள் ரொம்ப நெருங்கி வந்திருக்காங்க. சரியான பதிலும் கொடுத்திருக்கும் நேர்களுடைய பேர்களை முதல்ல பாத்திரலாம்.
0: சரியான பதில் மங்களம், ராதாகுமாரி, அண்ணம், சாந்தி, இன்னும் பல பேர் சொல்லியிருக்காங்க.
1: சிவாதா முதல் நேராக சரியான குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு.
11: மாலை வணக்கம் விமலாவும் நித்யாவுக்கும். இந்த பாடல் மியூசிக் போட்டீங்களே, அது வந்து நீ

0: வந்ததோ வந்ததோ அப்படின்றாரு.
1: வந்துருச்சு,
0: சரியான பதில் அதுதான். தர்மலிங்கம் அனுப்பிச்சிருக்காரு டக்குனு.
1: ஆஹா,
2: வணக்கம் நித்யா.
1: வணக்கம்,
2: நான் தர்மலிங்கம் பேசுறேன். எனக்கு தெரியும் அதோட பதில். பதில் என்னன்னா, பாட்டு நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. நாளை நமது படத்துல யேசுதாஸ் பாடிப்பாரு பாட்டு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தர்மலிங்கம். சரியான நேரத்துல வந்து சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க. பதில் இதுதாங்க. கேஜி யேசுதாஸ் பீசஸ் எல்லாம் கொண்டு வரும் நாளை நவதே திரைக்கான பாடல்.
0: எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் உங்களுக்காக ஒலிக்கின்றது இது டீ கடை.

0: கோலம் படத்திலிருந்து நாளை நவதி படத்திலிருந்து அந்த பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்று இருந்தன.
1: இந்த வார நட்சத்திரமான கண்ணழகி மீனா அவங்களுடைய பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம்.
0: அந்த வரிசையில இன்றைக்கு கொஞ்சம் மென்மையான பாடலா கேட்கலாமா?
2: ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
1: ரெண்டு பேரும் கிட்ட நெருங்கி சந்திக்கவே மாட்டாங்க இந்த பாடல்ல. எட்டிருந்தே அவங்க பாடிட்டு இருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்களா?
0: இத நான் கவனிக்கல.
1: அது அழகாக எடுத்திருந்தாங்க. ஒரு செய்தி சொல்ற மாதிரியும் அழகான அருமையான ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு எஜமான் திரையில இருந்து.
0: அந்த பாடல் கேட்கறது முன்னால சிங்கப்பூரின் வானிலை பல இடங்கள்ல சோலி இடியுடன் கூடிய மழை பெஞ்சிருக்கும். நேரத்தில்
1: மழையை வந்து கடந்து விம்லா நானும் வேலைக்கு வந்தோம். ஆமா, பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மேகமூட்டம் ஆயிரும். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: நேரம் மாலை மணி 5:10 நிலவரப்படி சிங்கப்பூரின் பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு வடக்கு பகுதியில 30 மேற்கு பகுதியில 52 இருக்கு.
1: மத்திய பகுதியில 54 தெற்கு பகுதியில 30 இருக்கு.
0: கிழக்கு பகுதியில 39 பதிவாகி இருக்கு.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
5: என்ன என்ன என்ன, எல்லாம் போலி, எல்லாம் போலி, சிரிப்பு போலி, போலித்தனமான சில விஷயங்களை பத்தி பேச
6: போறேன். AI, அதாவது போலியான ஒரு AI-ஓட புகைப்படத்தை அப்படியே மாஃப்ல செஞ்சு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இப்ப கம்பி
5: எண்ணிட்டு இருக்காரு. எண்ண வேண்டியதா இருக்குன்னு எனக்கு தெரியல. நேத்தான் அம்மா, இன்னைக்கு இந்த நபர்,
6: அடுத்து அங்க போவேனா? அதை பத்தி ஒரு விஷயம் பேச போறோம். சில நேரங்கள நித்யா, நமக்கு ஒரு கற்பனை உலகம் இருக்கும். முன்பெல்லாம் வந்து நம்ம போட்டோஷாப் அப்படின்ற மென்பொருளை பயன்படுத்தி நமக்கு பிடித்த கதாநாயகன் கதாநாயகி புகைப்படத்துக்கு பக்கத்துல நம்முடைய புகைப்படத்தை வச்சு எடிட் பண்ணுவோம். அதுல அந்த காலம் அதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும், ஐயோ நான் எடிட் பண்றேன் அப்படின்னு. இப்ப எல்லாம் வந்து பாருங்க, ஒரு டச் பண்ணாலே வந்து சில விஷயங்கள் நம்ம ரொம்ப சுலபமாக எடிட் பண்ணக்கூடிய காலகட்டத்துல இருக்கும்.
5: ஆமா,
6: இப்ப நம்ம நேரில் ஒரு சுதந்திரம் கொடுப்போமே. நீங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு படத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க படத்தை உருவாக்க நினைச்சீங்கன்னா என்னவா உருவாக்குவீங்க? உதாரணத்திற்கு ஒரு பிரபலத்தோட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமா
5: நிவின் பவுலியும் நம்ம டுல்கர் அண்ணா கூட.
6: அண்ணாவா?
5: சரி சரி.
6: ஒரு விடுமுறைக்கு நீங்க போகாத ஒரு விடுமுறைக்கு நீங்க போன மாதிரி ஒரு புகைப்படமா, அல்லது ஒரு பெரிய அழகான ஒரு ஃபெராரி வாகனம் அது பக்கத்துல அப்படி நின்று சாஞ்சிக்கிட்டு, அல்லது வாகனத்தை ஓட்டிட்டே போற மாதிரி ஒரு ஒரு கற்பனை உலகத்தை நம்ம கொஞ்சம் சஞ்சரிச்சுட்டு வருவோமே. ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஃபேக்கான ஒரு படம், ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்களோட படமா இருக்கணும், எங்க படம்லாம் இல்ல, சரியா, உங்களுடைய படமா இருக்கணும் அப்படி நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க?
5: சில பேரு இது என்னுடைய குறிக்கோள், இது என்னோட ட்ரீம் பாட் அப்படின்னு சொல்லி சில படங்களை உருவாக்கலாம். அதை பார்க்கும்போது சந்தோஷம் வரலாம். அந்த மாதிரி படங்களா கூட இருக்கலாம் இல்லையா?
6: எதிர்காலத்துல எனக்கு அப்படி கூரை பிச்சுட்டு காசா கொட்டணும், HDB இருக்கும்போது அப்படியே கொட்டுருவோம்.
5: இப்ப பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி அதை உங்களுடைய
6: விஷன் பாட்,
5: ஆமா, வால்பேப்பர், சுவரொட்டி மாதிரி உங்களுடைய கைபேசியில வச்சு ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு நாள் உங்களுக்கு உண்மையாக நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே.
6: ஆமா, உங்க அபிமான ரிஷிகாந்தோட சேர்ந்து நீங்க ஒரு படத்துல நடிக்கிற மாதிரி கூட நீங்க வந்து புகைப்படத்தை நீங்க எடிட் பண்ணி வச்சீங்கன்னா யாரு கண்டா எதிர்காலத்துல நடக்கலாம் இல்லையா?
5: செய்யறேன் கல்யாண விருந்து.
6: இப்ப வாங்க ஜில்லுன்னு காத்து வாங்கலாமா?
5: நிச்சயமா
6: குடிச்சுக்கிட்டே. ஓகே,
5: வேதம் திரையிலிருந்து பாடல்,
6: அதனை தொடர்ந்து தேடினேன் வந்தது, இவையெல்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோங்க.
5: நல்ல சில்லுன்னு வாங்க பாடலை கேட்கலாம், டீ குடிக்கலாம்.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில் 9

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது இப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா?
0: அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
4: வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா?
0: அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
4: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது
0: உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
4: மாலை மணி 5:32 ஆயிருச்சு.
0: சிங்கப்பூர்ல இன்னும் பல இடங்கள்ல சோனி மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. உங்க பகுதியில மழை பெஞ்சா ஒலி வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க. அதுக்கேத்த மாதிரி 2 பாடல்கள் ஒலியிட்டு இருக்கோம், தொடர்ந்தா காத்துக்கிட்டே இருக்கு.
5: தூரி தூரி மனதில் ஒரு தூரி லாலி லாலி விழியில்
0: எஸ்பிபி சோபா சந்திரசேகர் இணைந்து பாடியிருக்கும் இன்னிசை மழை படத்துல இருந்து பாடல் இடம்பெற காத்துட்டே இருக்கு. சரி நிதா, இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்க மாற்றி அமைப்பீங்க, ஃபேக்காக மாத்துவீங்க, புகைப்படத்தை மாத்துவீங்க அப்படின்லாம் கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் செய்திகள் நந்தினியோட குரல் பதிவு.
6: விமலா வணக்கம். நித்யா, நந்தினி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து முன்னிலேருந்து வந்து ரொம்ப வருஷமாவே வந்து இந்த காடி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை, வாகனம் ஓட்டணும்னு. ஆனா வந்து என்னவோ அதுல வந்து எனக்கு ஒரு தைரியம் இல்லை, அந்த ஒரு ஃபோபியா மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், இடையில வந்து ஏஐல வந்து இந்த கார் ஓட்டுற மாதிரி, அதுவும் ஃபெராரி காடி ஓட்டுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வந்துச்சு பாருங்க. டக்குன்னு வந்து என்னை வந்து அதுல போட்டு மாடிஃபை பண்ணி நான் காடி ஓடுற மாதிரி நான் ஒரு வீடியோ செஞ்சேன். அதை நானே வந்து போட்டு போட்டு பாத்துக்குவேன். ஸோ அவ்வளவு ஸ்டைலோவா இருக்கும். இதுதான் என்னோட ஒரு ட்ரீம் வந்து நான் லீஸ் ஏஐல வந்து பாத்துக்கிறேன்.
0: நல்லா இருக்குல்ல நித்யா?
7: நல்லதா இருக்கு.
0: பாருங்க
7: இன்னொரு விஷயம், நீங்க இந்த ஃபெராரி முன்பு காலத்துல எல்லாம் ஃபெராரியில நீங்க பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. மரினா பே சென்ஸ் அந்த தங்கும் விடுதிக்கு வெளியில இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. ஒரு கட்டணம் செலுத்தி விட்டு, கொஞ்சம் அதிகமான கட்டணம் தான். சிங்கப்பூரை சுற்றி வேகமாக அந்த ஃபெராரியில நீங்க வலம் வரலாம், புகைப்படங்கள் எடுத்துக்கலாம், காணொலிகள்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கான்னு தெரியல, நிச்சயமா இருக்கும். முன்பு காலத்துல இருந்ததுன்னா இப்ப இருக்கும் தான். நந்தினி நீங்க போய் உட்கார்ந்துதான் பாக்கலாமே.
0: ஆமா,
7: என்ன அங்க உமா ஏதோ ஒரு படம் அனுப்பி இருக்காங்க.
0: அவங்க அப்பா தவறி 7 வருஷம் ஆச்சு அனித்யா. இந்த 80s ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்த பொழுது அவங்களும் வந்து அவங்க அப்பாவை வைத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி புகைப்படத்தை எடுத்து 80s ட்ரெண்ட்ல அவங்க 18 வயசு இருக்கும் போது இருந்த புகைப்படத்தையும் அப்பாவுடைய புகைப்படத்தை இணைத்து அழகா வந்து
7: மாற்றி அமைச்சிருக்காரு. அப்புறம்
0: யாரு கண்டா அவருக்கு திடீர்னு அந்த காலத்து தெலுங்கு படம் மாதிரி போன ஜென்மத்து ஞாபகம்
7: கையை எப்படி நிமித்தி வச்சா அந்த ரயில் பின்னோக்கி போகுமே அந்த மாதிரியா
0: இருக்கலாம்.
7: 2500 நம்ம உலகம் பார்க்க எப்படி இருக்கும், பறக்கும் ஒரு வாகனத்துல அமர்ந்திருக்காரு நம்ம வீர ராகவன், அந்த மாதிரி படங்கள்லாம் அவரு உருவாக்கி இருக்காரு. விமலா,
0: கூலிங் கிளாஸ் பயங்கரமா இருக்கு.
7: அதேதான் அவருடைய ஜாக்கெட் பாருங்க, எந்திரனே தோத்துருவாரு.
0: அத சொல்லுங்க தீவி எடுக்கிற பதிவு.
8: ஹலோ நித்யா, விமலா.
0: ஹலோ.
8: நான் வந்து ஒரு படத்தை உருவாக்கணும்னா உங்களை ரைட்லயும் விமலாவை லெஃப்ட்லயும் வச்சுட்டு
7: உருவாக்குங்க.
0: அது மட்டும் பத்தாது நித்யா, நிறைய காசு இருக்கணும். கூப்பிட்டோன்னே வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும்.
7: நல்லா இருக்கு,
0: ஆள் வேணும் நித்யா.
7: சரி, இதெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம வீட்டுல வந்து சுவரொட்டியாக நம்ம ஒட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பாக்குறோம், இதை நிறைய வேத்துறோம்.
0: சொல்லிட்டீங்களே,
7: செஞ்சிருவோம்.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ். டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம். பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடகப் கலைஞர்களுடன் நீரலை வேள்வி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா.
1: செல்லுங்கள் wondershop.sg.
0: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
2: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
3: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
2: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
3: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை என் 1 கேம்பல் லேன்.
1: டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கின்றோம்.
0: வாங்க, நேரத்தை சரி பார்த்து விடலாம். நேரம் மாலை மணி 5:42 ஆயிடுச்சுங்க.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: உத்தம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஏய் கொஞ்சம் இருங்க,
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா?
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது.
3: காத்திருங்க, காத்திருந்துருங்க.
4: ஆவி பறக்கும் டீக்களை, டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
5: ஆவி பறக்கும் டீக்களை.
6: ஃபேக்கான விஷயங்களை பத்தி பேசிருக்கோம், அது நல்ல விஷயங்கள். நம்ம கூட இருக்கிற சில பேர் வேணா ஃபேக்காக இருக்கலாம், ஆனா இப்ப நம்ம செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மகிழ்ச்சி தரக்கூடிய, சிரிக்காதீங்க, மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஃபேக்கா உருவாக்கலாம். அது மனத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டிருந்த பொழுது அழகா பானுவேலு செய்தி ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாரா, அவங்களுடைய திருமணத்தையும் அப்பா பார்க்கல, குழந்தைகளையும் அவங்களுக்கு தெரியாது, அம்மாவும் இறந்துட்டாங்க, பேர குழந்தைகளும் பார்க்கல. அதனால என்னோட அப்பா அம்மா பேர குழந்தைகள் எல்லாரும் இடம்பெறும் வகையில் ஒரு அழகான புகைப்படத்தை குடும்பப்படத்தை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அவங்க வந்து அமைக்கணும் அல்லது அமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை டு டு அப்படி சொல்லிருக்காங்க, செய்ய போற அப்படி சொல்லிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்.
7: AI கிட்ட கொடுங்க, அழகா அதை செஞ்சு கொடுத்துறோம்.
6: சந்திரனுடைய குரல் பதிவு.

0: வலைத்தளத்தை பார்க்கும்போது ஒரு சட்டை நம்மளே நம்பிடுவோம் உண்மை போல இருக்கே அப்படின்னு.
1: ஆமா,
0: இப்ப விஜயோட பிறந்த நாள் போதுல சில புகைப்படங்கள்லாம் பாத்துருக்கீங்களே,
1: அது உண்மை நானும் நினைச்சிட்டேன்ல,
0: நானும் தான் நினைச்சேன்.
1: ஆனா மற்றவர்கள் அந்த புகைப்படத்துல அவங்க இருக்கிற மாதிரி செயற்கை நுண்ணறிவோட அவங்க விளையாடிய அந்த ஒரு தருணத்தை பார்க்கும்போது, ஓ இது
0: அதனாலதான் சில நேரத்துல நம்ம பாக்குறது எல்லாமே நம்ப இருக்கூடாது. அந்த குரங்கு கதை மாதிரிதான், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய்,
1: தீர விசாரிப்பதே மெய்,
0: கை தொலைபேசியில பாக்குறதும் உண்மையா இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி உலகத்துல இருக்கும். ஆனா சில இடத்துல இதெல்லாம் வந்து பாக்கும்போது யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க.
1: ஆமா,
0: சில இடத்துல விட்டுருவோம், உழைச்சு போட்டுன்னு
1: விட்டுருவோம், இருக்கிறது ஒரு ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் சந்தோஷமா தான் வாழ்வோமே.
0: விஜய் படமோ சிம்பு படமோ இதெல்லாம் ஃபேக்கா நீங்க உருவாக்கணுமோ உருவாக்கிட்டு போங்க, யாரும் ஒன்னும் சொல்ல
1: முடியல. உருவாக்குறோம் பாருங்க சிம்புவோட.
0: இதே போல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை செய்யுங்க, ஆனா அதே நேரத்துல பாக்குறதுல நம்பிடாதீங்க. சில இடத்துல வந்து அதே வந்து உண்மை சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புவாங்க.
1: ஆமா ஆமா, பாத்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அதை நம்பலாமா இல்லையா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
0: ஆமா, இப்ப விஜயோட படத்தை அனுப்பி வச்சாங்களே அந்த நேருக்காக பாட்டு போடுவோமா?
1: நிச்சயமா, நிஷா ஸ்கைரோஸ் உங்களுக்கான ஒரு பாடல் வருது அடுத்து.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: இதோ வந்துட்டோம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களோ காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.

வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் நாளை முதல் மின்சார எரிவாயு கட்டணம் குறையவிருக்கிறது. இவ்வாண்டின் கடைசி காலாண்டில் கட்டணம் 10.4 விழுக்காடு குறையும் என்று எஸ்பி குழுமம் சொன்னது. தற்போது அது 1 கிலோவோட்டிற்கு கட்டணம் சுமார் 32 காசு. அது சுமார் 29 காசுக்கு குறையவிருக்கிறது. இம்மாத தொடக்கத்திலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் எரிசக்தி விலை கூடியுள்ளது. அடுத்த காலாண்டில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கலாம் என்று குழுமம் தெரிவித்தது. எரிவாயு கட்டணம் சுமார் 8.6 விழுக்காடு குறைகிறது. நாளை முதல் 1 கிலோவோட்டிற்கு சுமார் 21 காசு கட்டணம் வசூலிக்கப்படும். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடுத்த மாதம் அதிக யூசேஃப் தள்ளுபடி பெறவிருக்கின்றன. அவை அதிகபட்சம் 190 வெள்ளி யூசேஃப் தள்ளுபடி பெறலாம். தங்கியிருக்கும் வீட்டை பொறுத்து தள்ளுபடி தொகையில் மாற்றம் இருக்கும். மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் யூசேஃப் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு இந்த நிதியாண்டில் அதிகபட்சம் 760 வெள்ளி யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். அத்துடன் அக்டோபரில் 1 மாதம் வரை சேவை பராமரிப்பு கட்டண கழிவு கிடைக்கும். இந்த நிதியாண்டில் மொத்தம் 3.5 மாதம் வரை கட்டண கழிவு வழங்கப்படும். உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவு இன்னும் ஈராண்டில் மனித இயந்திர கருவிகளை பயன்படுத்த திட்டமிடுகிறது. வெடிப்பு நேர்ந்த இடங்களில் விசாரணை நடத்துவது, ஆபத்தான பொருள்களை கையாள்வது, சிறைச்சாலைகளில் சட்டவிரோத பொருள்களை சோதிப்பது, மருந்து பொருள்களின் இருப்பை உறுதி செய்வது முதலிய பணிகளில் கருவிகள் உதவக்கூடும். அத்தகைய கருவிகளை தயாரிக்க 1 North வட்டாரத்தில் புதிய நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. நெருக்கடி நேரத்தில் விரைந்து செயல்பட கருவிகளுக்கு பொது பாதுகாப்பு தரவுகள் வைத்து பயிற்சி கொடுக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் ஊழியர் நிலப்பற்றாக்குறையை சமாளிக்க தொழில்நுட்பம் கைகொடுக்கும் என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் டாங் சொன்னார். சிங்கப்பூரின் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள பயிற்றுவிப்பாளர்களுக்கான பயிற்சி மானியம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவால் பயிற்சி சூழல் வேகமாக மாறும் நிலையில் அது அவசியம் என்று 2 உள்துறை அமைச்சர் சிம் என் கூறினார். பாதுகாப்பு அமைப்புகளின் நவீன தொழில்நுட்ப சூழல்களுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளும் மாற வேண்டும் என்றார் அவர். 30,000 அதிகமான அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இயங்கும் புதிய இணைய பயிற்சி தளத்துக்கு மாறவிருக்கின்றனர். பயிற்றுவிப்பாளர்களுக்கு நிபுணத்துவ கற்பித்தல் திறன்களும் அனுபவமும் அவசியம். அதற்கேற்ப பயிற்சி மானியத்தை அதிகரிக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மேல் விவரம் அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும். பொது சுகாதார பராமரிப்பு ஊழியர்களை துன்புறுத்தும் சம்பவங்கள் சுமார் 1 மடங்கு அதிகரித்திருக்கின்றன. சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க முடியும் முத்தரப்பு குழு அறிக்கை வெளியிட்டது. கடந்த ஆண்டு பதிவான சம்பவங்கள் 4,200. 2023 ஆண்டில் அந்த எண்ணிக்கை சுமார் 2,200 என்று அறிக்கை கூறியது. சுகாதார துணை அமைச்சர் ரஹாயு மசாம் துன்புறுத்தல் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஊழியர்கள் துணிச்சலாக புகார் அளிக்க முன்வருவதை பிரதிபலிப்பதாக சொன்னார். எதை சகித்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இடையே அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிங்கப்பூர் போட்டித்தன்மை பயணிட்டாளர் ஆணையம் ஃபேக் ரிவ்யூஸ் எனும் போலி மதிப்பீடு வாங்கிய சுமார் 100 நிறுவனங்களை அடையாளம் கண்டிருக்கிறது. அவற்றில் 45 நிறுவனங்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆணையம் சொன்னது. இணையத்தில் நிறுவனங்களை பிரபலமாக்க போலி மதிப்பீடுகளை வாங்கியதை அவை ஒப்புக்கொண்டன. உணவகங்கள், சிகை அலங்கார கடைகள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். போலி மதிப்பீடு பெறுவதை நிறுத்திக் கொள்ள நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட போலி மதிப்பீடுகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு செய்ததை பற்றி பின்னர் அவை தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆணையம் சொன்னது. ஆர்ச்சர்ட் அருகில் உள்ள சிங்டால் நிறுவனத்தின் முன்னாள் தலைமையகத்தில் நிறுவனங்கள் இடவசதியை குத்தகைக்கு எடுக்க தொடங்கலாம். ஒன் காம்கே வளாகம் 2028 ஆண்டின் இறுதிக்குள் தயாராக உள்ளது. வளாகத்தில்
அலுவலகங்களுக்கும் சில்லறை வர்த்தகத்துக்கும் சுமார் 1 மில்லியன் சதுர அடி இடவசதி உள்ளது. AI இயந்திர மனித கருவிகள் போன்ற தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டும் வளாகம் வடிவமைக்கப்படுகிறது. சிங்டாலின் 5G+ தொடர்பும் வளாகத்தில் இருக்கும். பழைய கட்டடத்தின் சில பாகங்களும் வளாகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். நிலப்போக்குவரத்து ஆணையம் துவாஸ் துறைமுகம், துவாஸ் சவுத் ஆகிய இடங்களுக்கு செல்வதை இன்னும் எளிமையாக்கவிருக்கிறது. துவாஸ் ரோட் மேம்பால சாலையின் 2ம் கட்ட கட்டுமான பணிகளுக்கு 3 குத்தகைகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஆணையம் சொன்னது. அதன் மூலம் தற்போதுள்ள துவாஸ் மேம்பால சாலையின் 2 பக்கங்களும் விரிவாக்கப்படும். அயராஜா விரைவுச்சாலை, தீவு விரைவுச்சாலை முதல் பைனியர் ரோட், துவாஸ் சவுத் வரை தொடர் சாலை இணைப்பு இருக்கும். அடுத்த ஆண்டு தொடங்கும் கட்டுமான பணி 2032 முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இந்த குரலை கேட்கும்போது ஜெயில இரண்டு திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அப்படின்னு தோணுது. உண்மையா?
1: ஒரு காலகட்டத்துல ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட் அப்படின்னு பாடிட்டு இருந்தோம். இப்போது ஒன் சன் ஒன் மூன் அப்படின்னு பாடுற பாட நம்ம ஆரம்பிக்கணும்.
0: இல்ல, அந்த ஒரு கூடை சன்லைட் பாட்டு எவ்வளவு வேகமா இருந்துச்சு, இந்த பாட்டு எப்படி இருக்கு?
1: ஆமா, இந்த காலத்துல வந்து பாடெல்லாம் கொஞ்சம் மென்மையா இருக்கணும் போல இருக்கு, அப்படிதான் விரும்புறாங்கன்னு
0: நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, பாடலுடைய வரிகள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல பாடல்கள் கொஞ்சம் நேரம் பிடிக்குதுதான். ஆனா இருந்தாலும் இசை நல்லா இருந்தது. அனிருத் இசை அமைச்சிருந்தாரு, சூப்பர் சூப்பு பாடலுக்கு வரிகளை தந்திருந்தாரு. ஜெயில இரண்டு இன்னும் கூடிய விரைவில் நாம திரையில இந்த படத்தை நம்ம காண போறோம். அந்த படத்துல இருந்து புதியதொரு பாடல் நம்ம கேட்டோம். இனி காத்திருக்கும் பாடல்கள்
0: என்னெல்லாம் காத்திருக்கு லேஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முன்னிட்டு
1: காதல் பாடல் காத்துட்டு இருக்கு. உங்க மனசு சீலே சீலேன்னு சொல்லுதா?
0: சீலையா சீலையா?
1: சீலே
0: சீலே சீலேனா
1: இந்த பாடலை எழுதுனவர் நான் யாரு? நம்ம ஷான் ரோல்டன். அவர்கிட்ட நான் கேட்டுட்டு வரேன். அடுத்ததாக ரொம்ப நாள் கேட்காத ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. நம்ம டிப்பு கொண்டு வரும் ஸ்ரீ திரையில இருந்து.
0: அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. சாய் அபியங்கரோட அப்பா பாடியிருக்கும் பாடல்.
1: டிப்பு தான், டிப்பு தான் முதல்ல, அப்புறம் சாய் அபிங்கர்.
0: இந்த பிரச்சனை அப்புறமா வச்சுக்கலாம். சிங்கப்பூரி வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
1: சரி, மேகம் மூட்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போது இடியுடன் கூடிய மழையை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சில இடத்துல வந்து இப்போது மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: சிங்கப்பூர்ல பேசாயிரம் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலை மணி 6:12 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 13 ஆகவும்.
1: ஆஹா, இப்போது வடக்கு பகுதியில 13 ஆகவும்
0: மேற்கு பகுதியில 9 ஆகவும் மத்திய பகுதியில 5 மழை பெஞ்சதுரியா, மத்திய பகுதியில 15 ஆகவும்
1: கிழக்கு பகுதியில 19 ஆகவும் தெற்கு பகுதியில 17 ஆகவும் நல்ல விஷயமா இப்ப சொல்லி இருக்காங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம்.
1: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
0: முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா,
1: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
0: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை வேள்வி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
1: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்ட ஷாப் திருவிழா
0: செல்லுங்கள். wondershop.sg
1: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் ஆலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: விமலா நான் தயாராயிட்டேன், பொத்தான அழுத்துங்க. இதுல நீங்க தொலைபேசியை சுழற்றி சுழற்றி நீங்க ஒருத்தருக்கு அழைக்க போறீங்க, பொத்தான அழைக்க முடியல.
1: அது நேத்து கதை, இது இன்றைக்கு.
0: இன்றைக்கு என்ன கதை, என்னவா மாறி இருக்கேன் அப்படின்னு நித்யா நான் இப்ப சொல்ல போறேன். மூன்று குறிப்புகள்
1: சொல்லுங்க.
0: முதல் குறிப்பு, சமுத்திரத்தின் மிக வினோதமான கட்டுமான தொழிலாளர் நான்.
1: அங்கேயுமா வேலைக்கால எடுக்கிறாங்க?
0: ஆமா. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சமுத்திரத்துல இருக்கக்கூடிய 5 டன் கால்சியம் கார்பனேட்டை நான் ஒரு வருஷத்திலே அகற்றிடுவேன்.
1: ஓ,
0: அது எப்படின்னா என் வாயை வச்சு. என்னோட பல்லு இருக்குல்ல, என்ன பாத்தீங்கன்னா பல்லு அழுகின்னு சொல்லுவீங்க, ஒரு மாதிரி
1: எடுப்பா இருக்குமா,
0: டூத்னு சொல்லுவாங்களே எடுப்பா இருக்கும். அது பல்லு மட்டும் கிடையாது விமலா, அது ஒரு அழகு. அதாவது குருவிக்கு இருக்கிற அந்த அழகு, அது எவ்வளவு ஒரு வலிமையானது இல்லையா,
1: உறுதியானது.
0: உறுதியானது. அதே மாதிரிதான் என்னுடைய பல்லும். அந்த பல்ல வச்சு நான் என்ன செய்வேன்னா, எனக்கு இப்போது சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும், கடல் பாசி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த காரல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சில நேரத்தை கடல் பாசில மாட்டி இருந்திருக்கலாம். இந்த காரல்ஸ் கடிக்கிறதுக்கே பல்லு வந்து நல்ல உறுதியா இருக்கணும். அதை கடிச்சு கடிச்சு கடிச்சு என்ன செய்யறேன்னா, அதுல இருக்கிற கடல் பாசி எல்லாம் சாப்பிடும் போது அந்த கோரல்ல வர்ற அந்த மண் எல்லாம் என்னுடைய வாய்க்குள்ள போயிடும். இதனால என்ன நடக்குதுன்னா, என்னுடைய கழிவே மண்ணாக தான் வரும். அதனால சில நேரத்துல நீங்க இந்த கடலோரமாக மண்ணை வச்சு நீங்க அப்படியே கோட்டையை நீங்க கட்டும் போது அந்த மண்ணுக்குள்ள என்னுடைய கழிவு கலந்திருக்கும்.
1: கடவுளே,
0: ஏதோ என்னால முடிஞ்சது, நான் யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க, பயங்கரமா ஆராய்ச்சியில குதிச்சிருக்காங்க. நம்ம சமுத்திரத்துல நித்யாவை தள்ளி விடுறதுக்கு முன்னால பதில கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
0: கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 9678 இல்லைன்னா என்னுடைய பல்ல வச்சு கடிச்சிருக்கேன்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் 30 தேதி வாங்க ஆகாண்மைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் 1.28
2: ஒரு யூரோ 1.46
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90
1: 100 இந்திய ரூபாய் 1.34
2: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.20.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும் மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24-மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கே ஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: ஒரு சிப் நிறைய சிறப்பு. ஆழ்கடலில் முத்தெடுப்பாங்க, ஆனா நம்ம நித்யா அங்கே குடியிருக்காங்க நினைக்கிறேன். எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க.
1: பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில குதிச்சதால என்னுடைய அல்காரிதம், அதாவது சமூக வலைத்தளத்துல என்னென்ன காணொளிகள் நம்ம அன்றாட பாக்குறோம் அப்படின்னு அது புரிஞ்சிருச்சு. இப்ப எல்லா திமிங்கலமா, மீனாக, பறவையாக, விலங்காக, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல.
2: என்னுடைய அல்காரிதம் என்ன வரும்?
1: என்னது?
2: நாய்க்குட்டி.
1: இதை பத்தி ஒரு நாள் நம்ம பேசுவோம். உங்களுடைய அல்காரிதம் திறந்து பார்த்தா என்ன வருது? உண்மையா சொல்லுவாங்க நம்ம நேர்கள்?
2: சத்தியமா சொல்ல மாட்டோம்.
1: இப்ப என்னோட வந்து எல்லா திமிங்கலமாவும் ரிஷிகாந்தமா இருக்கு, சம்பந்தமே இல்ல. சரி,
2: ரிஷிகாந்த் சொல்லும் போது டாரத்தி திரைப்படத்தை நாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டோம்.
1: ஆமா, அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவோம்.
2: 7 மணிக்கு அப்புறமா அந்த கதை
1: பேசுவோம். சரி, ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிருச்சு அந்த படம். ஆனா இப்ப வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு? இந்த 3 குறிப்புகள் நம்ம நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? விமலா ஆக்கா அப்படிங்கிறாங்க நம்ம நேர் மணி.
2: அடுத்த அன்வர் CQ கம்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: குழம்பு வைக்கலாமா இல்ல
2: வேணா? வேணா.
1: அச்சார் செய்யலாமா? முடியாது. நண்டுங்கிறாரு நம்ம அன்பு.
2: அன்பு.
1: வேற என்ன பதில் வந்திருக்கின்றன?
2: நாங்க கார்த்திக் வந்து 5 மணிலே இருக்காரு. அவரோட படத்தை
1: ராஜராஜ சோழன் படமா அனுப்பிட்டு இருக்கீங்க. கொடுத்த 3 குறிப்புக்கு பதில் வரல. மன்னரே, தயவு செஞ்சு கொஞ்சம் கழுத்துல குதிங்க.
2: அவர் தேர்வு தாழ்லாம் அடுத்த பக்கத்துல இருக்காரு.
1: சுலைமான் பிரான்ஸ்ல இருந்து சொல்றாரு, உங்க வீட்டுல தேங்காய் துருவி தேவைப்படாது. ஏன்னா இந்த உயிரினத்தோடைய பல்லு அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, கியூட்டா இருக்கும். விமலா, அழகான ஒரு உயிரினம். நேரம் நான் சொல்லியிருப்பேன், ஐயோ வாய் இருக்கேன் அந்த வாய். அழகான உயிரினம், பல்லு அழகு. அதனுடைய பல்ல பார்க்கும் போது பாருங்க, ஒரு காரல் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியான ஒரு உயிரினம் அது. அதை நீங்க உடைக்கிறதுக்கே அவ்வளவு சக்தி உங்களுக்கு தேவைப்படுது. அதுவே உடைச்சு இருக்கிறத சாப்பிடுதுன்னா
2: காரலே கடுமையா இருக்கும், அதுதான் கஷ்டமா.
1: இதனால் வரைக்கும் கடற்கரையில போகும் போது மணலோட, ஐயோ கால மணல படணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இனிமே மணல பார்க்கும் போது நாம யோசிப்போம், இது அந்த மீனோட கழிவு தானேன்னு. அது என்ன மீன்
2: பாருங்க. நல்லபடியா நான் கடற்கரை பக்கமா நடந்து வந்த என்னோட அனுபவத்தை இப்ப வந்து கேள்விக்குறியாக்கிட்டீங்க.
1: இப்படிதான் ஒவ்வொன்றாக எடுத்துட்டு வந்து நம்ம அப்பவாது உங்களுடைய அனுபவத்தை லேசா கெடுப்போம்ல.
2: வடிவேலு மாதிரி ஜிஃப் மாதிரி ஆயிட்டாரு.
1: சரி வாங்க, நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்துல சில்லுன்னு உங்களுடைய மூளைக்கு ஒரு இடைவெளி கொடுக்கற மாதிரி பையாத்திரையில இருந்து பாடலை கேட்கலாம்.
2: ஆமா, எந்த காதல் அப்படின்னு யோசிச்சுட்டு எந்த பாடலை கேளுங்க.
1: ரொம்ப முக்கியம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
2: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
4: தேவையில்லை.
2: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
6: குறிப்புகளை சொல்லியிருந்த சற்று முன்பாக நான் ஒரு கடல் வாழ் உயிரினம் அப்படின்னு சொன்ன, வாய் தவறி மீன் சொல்லிட்டேன். அப்பவும் கண்டுபிடிச்சிட்டாங்க நேயர்கள்.
7: யால கண்டுபிடிச்சிருக்கேன் பாக்கலாம். நம்ம விஷ்ணு ராஜா அவர் தான் முதல் நேயர். அவனை தொடர்ந்து கேரளாயின் ராதகுமாரி, குமார் பேபி பாலா, கௌரி, மங்கள, மைமோன், செல்வா, புகைப்பாத்தல இருந்து சந்திரன், சாமுவல், பாடுவேலு, மீனா, என பல சரியான பதில சொல்லிருக்கீங்க.
6: 2 நேயர்கள் ஒரே நேரத்துல நமக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யாரு அவங்க, சரியான பதில் என்ன, அந்த 3 குறிப்புகள் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறோம். அதனால வானில் பக்கமாகவே இருங்க.
7: அது வரைக்கும் என்ன பண்றது ரீத்தியா?
6: பல்லு எடுப்பா இருக்கு, ஏதாவது புடிச்சு கடிக்கணுமே. பக்கத்துல பொசு பொசு.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: மீண்டும் சுருக்கமாக அந்த மூன்று குறிப்புகளை நான் சொல்றேன் விபலா. நான் இன்றைக்கு ஒரு கடல் வாழ் உயிரினமாக நான் மாறி இருக்கேன். சமுத்திரத்தின் கட்டுமான தொழிலாளர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய பல்ல வச்சு அந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கடல் பாசி சாப்பிடுறது, அதெல்லாம் மெதுனு மெதுனு இருக்கும்.
1: கடல்ல இருக்கக்கூடிய அந்த பவள பாறைகள்னு சொல்லுவாங்க,
0: பாறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நொறுக்கி சாப்பிடறதுக்கோ உடைக்கிறதுக்கோ வந்து நல்ல பலமான ஏதாவது ஒண்ணு வேணும் சரியா. ஆனா என்னுடைய பல்லே போதும், அதை கடிச்சு கடிச்சு கடிச்சு அது உள்ள இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிடுவேன். இதனால என்ன ஆகுதுன்னா என்னுடைய கழிவே மண்ணாக வருது. இந்த மண்ணு தான் கடல் கரையில இருக்கிற மண்ணு அப்படின்னு நம்பப்படுகிறது, அதுதான் சொல்றாங்க, அது உண்மையும் கூட. அதனால இப்ப மண்ணு நீங்க பாக்கும்போது வேற மாதிரி நீங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: பல நேர்கள் சரியான பதில் சொல்லிருக்காங்க. அவங்கள இரண்டு நேர்களோட குரல் பதிவு கேட்கலாம். தொடக்கமாக நெசார்,
0: அவருடைய குரல் பதிவு. வணக்கம்
2: நன்றி
0: வணக்கம். அடுத்து
3: வணக்கம் நித்யா விமலா, நீங்கள் குறிப்பிடும் அந்த உயிரினம் பேரட் ஃபிஷ். நன்றி வணக்கம்.
0: நன்றி சாம். பேரட் ஃபிஷ், ஹம் ஹேட் பேரட் ஃபிஷ் அப்படின்னு முழுமையா சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்.
1: இருக்கு
0: ஆமா, தலையில அது ஒரு பெரிய ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் ஹம்ப். அது மட்டும் இல்லாம அதோட பல்லே பாக்குறதுக்கு என்னமோ ஒரு கிளியுடைய அழகு மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப பலமான ஒரு உயிரினமும் கூட இது. இதனுடைய எடை 180 கிலோகிராம் வரைக்கும் அது வளரும். பவள பாறையிலேயே அதிக எடையுடைய மீன் இதுதான் விமலா. இப்ப அவர் சொன்னாரு பாருங்க நிசாரு, அது கடிச்சு கடிச்சு அதை கிரைண்ட் பண்றதுக்கு உதவுன்னு, அது இந்த மாதிரி சாப்பிடுறது வந்து இந்த சமுத்திரத்துக்கே ரொம்ப நல்லது. ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்
1: இல்லையா, கடவுள் படைப்பே
0: பாத்தீங்களா, அது சாப்பிடுது. அதே சமயத்துல மண்ணை வந்து அது கழிவாக வெளியாக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமுத்திரத்துக்கு.
1: அந்த புகைப்படம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள் பண்ணுங்க. ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா ஒலி வாட்ஸ்அப்புக்கு செய்து எனக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றோம்.
0: இல்ல நித்யா, நான் அந்த பல்லு மாதிரி எடுப்பா, எனக்கும் பல்லு இருக்கும், அந்த மாதிரி எடுத்து நான் புகைப்படம் அனுப்புறேன். அது மீனை பாக்குற மாதிரி என்னையும் நீங்க பாக்கலாம்.

0: தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். 7:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள். வாசிப்பது மோகனா. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடுத்த மாதம் அதிக யூசேஃப் தள்ளுபடி பெறவிருக்கின்றன. அவை அதிகபட்சம் 190 வெள்ளி யூசேஃப் தள்ளுபடி பெறலாம். தங்கியிருக்கும் வீட்டை பொறுத்து தள்ளுபடி தொகையில் மாற்றம் இருக்கும். மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் யூசேஃப் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அத்துடன் அக்டோபரில் 1 மாதம் வரை சேவை பராமரிப்பு கட்டண கழிவு வழங்கப்படும். நாளை முதல் மின்சார எரிவாயு கட்டணம் குறையவிருக்கிறது. இவ்வாண்டின் கடைசி காலாண்டில் கட்டணம் 10.4% குறையும் என்று எஸ்பி குழுமம் சொன்னது. தற்போது 1 கிலோவாட் மின்சார கட்டணம் சுமார் 32 காசு, அது சுமார் 29 காசுக்கு குறையவிருக்கிறது. எரிவாயு கட்டணம் சுமார் 8.6% குறைகிறது. நாளை முதல் 1 கிலோவாட்டிற்கு சுமார் 21 காசு கட்டணம் வசூலிக்கப்படும். இம்மாத தொடக்கத்திலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் எரிசக்தி விலை கூடியுள்ளது. அடுத்த காலாண்டில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கலாம் என்று குழுமம் தெரிவித்தது. உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவு இன்னும் ஈராண்டில் மனித இயந்திர கருவிகளை பயன்படுத்த திட்டமிடுகிறது. வெடிப்பு நேர்ந்த இடங்களில் விசாரணை நடத்துவது, ஆபத்தான பொருள்களை கையாள்வது, சோதிப்பது, மருந்து பொருள்களின் இருப்பை உறுதி செய்வது முதலிய பணிகளில் கருவிகள் உதவக்கூடும். அத்தகைய கருவிகளை தயாரிக்க 1 North வட்டாரத்தில் புதிய நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. நெருக்கடி நேரத்தில் விரைந்து செயல்பட கருவிகளுக்கு பொது பாதுகாப்பு தரவுகள் வைத்து பயிற்சி கொடுக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் ஊழியர் நில பற்றாக்குறையை சமாளிக்க தொழில்நுட்பம் கைகொடுக்கும் என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் டாங் சொன்னார். சிங்கப்பூரின் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள பயிற்றுவிப்பாளர்களுக்கான பயிற்சி மானியம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவால் பயிற்சி சூழல் வேகமாக மாறும் நிலையில் அது அவசியம் என்று 2 உள்துறை அமைச்சர் சிம் ஆன்ஸ் கூறினார். பாதுகாப்பு அம்சங்களின் நவீன தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளும் மாற வேண்டும் என்றார் அவர். 30,000 அதிகமான அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இயங்கும் புதிய இணைய பயிற்சி தளத்துக்கு மாறவிருக்கின்றனர். பயிற்றுவிப்பாளர்களுக்கு நிபுணத்துவ கற்பித்தல் திறன்களும் அனுபவமும் அவசியம். அதற்கேற்ப பயிற்சி மானியத்தை அதிகரிக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மேல் விவரம் அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும். பொது சுகாதார பராமரிப்பு ஊழியர்களை துன்புறுத்தும் சம்பவங்கள் சுமார் 1 மடங்கு அதிகரித்திருக்கிறது. சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க முனையும் முத்தரப்பு பணிக்குழு அறிக்கை வெளியிட்டது. கடந்த ஆண்டு பதிவான சம்பவங்கள் 4,200. 2023 ஆண்டில் அந்த எண்ணிக்கை சுமார் 2,200 என்று அறிக்கை கூறியது. சுகாதார துணை அமைச்சர் ரஹாயு மசாம் துன்புறுத்தல் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஊழியர்கள் துணிச்சலாக புகார் அளிக்க முன்வருவதை பிரதிபலிப்பதாகச் சொன்னார். எதை சகித்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இடையே அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிங்கப்பூர் போட்டித்தன்மை பயனீட்டாளர் ஆணையம் ஃபேக் ரிவ்யூஸ் எனும் போலி மதிப்பீடு வாங்கிய சுமார் 100 நிறுவனங்களை அடையாளம் கண்டிருக்கிறது. அவற்றில் 45 நிறுவனங்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆணையம் சொன்னது. இணையத்தில் நிறுவனங்களை பிரபலமாக்க போலி மதிப்பீடுகளை வாங்கியதை அவை ஒப்புக்கொண்டன. உணவகங்கள், சிகையலங்கார கடைகள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட போலி மதிப்பீடுகளை இனி அகற்ற வேண்டும். ஆர்ச்சர்ட் அருகில் உள்ள சிங்டால் நிறுவனத்தின் முன்னாள் தலைமையகத்தில் நிறுவனங்கள் இடவசதியை குத்தகைக்கு எடுக்க தொடங்கலாம். ஒன் காம்கே வளாகம் 2028 ஆண்டில் இறுதிக்குள் தயாராக உள்ளது. வளாகத்தில் அலுவலகங்களுக்கும் சில்லறை வர்த்தகத்துக்கும் சுமார் 1 மில்லியன் சதுர அடி இடவசதி இருக்கிறது. AI இயந்திர மனித கருவிகள் போன்ற தொழில்நுட்பங்களை கருத்தில் கொண்டும் வளாகம் அமைக்கப்படுகிறது. சிங்டாலின் 5G+ தொடர்பும் வளாகத்தில் இருக்கும். பழைய கட்டடத்தின் சில பாகங்களும் வளாகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். சிங்கப்பூரின் அரசாங்க முதலீட்டு நிறுவனம் தமாசெக் மத்திய கிழக்கில் அலுவலகம் திறக்கவிருக்கிறது. அடுத்த ஆண்டு ரியாத், அபுதாபி ஆகிய நகரங்களில் அலுவலகங்கள் இருக்கும். மத்திய கிழக்கு வட்டாரத்தில் நீண்டகால வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தமாசெக் சொன்னது. முதலீட்டு வாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கின் கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமைப்புகளை நாடுவதாக அது கூறியது. தமாசெக்கின் புதிய அலுவலகங்களை சேர்த்தால் நிறுவனத்துக்கு 11 நாடுகளில் 15 அலுவலகங்கள் இருக்கும்.
0: சொல்லும் பொருளும்
4: கேலரி காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது. கேலரி காட்சியகம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
6: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
7: We are all here for you. Everything will be fine.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: 7 மணி செய்திகளுக்கு பிறகு இடம் பெறுகின்றது
3: டீ கடை. சற்று முன்பாக ஐ எம் கேம் தரையில இருந்து புதியது ஒரு பாடலை நாம கேட்டோம்.
2: ஐ எம் கேம்,
3: உங்க டிக்யூ டிக்யூ மாமா நடிச்ச படம், அவருடைய புதிய படம். ஐயோ சிரிக்கிறாங்க, ஐயோ வெக்கப்படுறாங்க. சரி, காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டத்தை சொல்லுவோம்ங்களா?
4: இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, காதல்
2: காதல் சாம்ராஜ்யம் படத்துல இருந்து அந்த பாடல் மட்டும் இல்லைங்க.
5: சத்தம் இந்த நேரம் உயிர்
3: 80களில் இந்த பாடலோடு வந்து விழுந்து இருக்கு. இந்த பாடல்கள் அனைத்துமே அருமையான சில்லுனு பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாரதி பார்க்க போயிருந்தோம் இருவரும்.
2: ஆமா, நாங்க பார்த்த முதல் திரைப்படமும் கூட.
3: ஹை, நல்லா இருக்கே. நல்ல ஒரு திரைப்படத்தோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
2: சில படத்தை பார்த்தோன்னா ஏண்டாவது படத்தை பார்த்தோம் இருக்கும். சில படத்தை பார்த்தோம் சரி ஓகே அப்படின்னு இருக்கும். சில படத்தை பார்க்கும்போது வா அப்படின்னு இருக்கும்.
3: என்ன ஒரு கலை நயம், கலை படைப்போது.
2: ஆனா இந்த படம் நித்யா ஒரு பெரிய பெருமூச்சு விட ஒரு உணர்வு, ஒரு திருப்தியான ஒரு உணர்வு. நல்ல ஒரு படைப்பை பார்த்தோமே, அதற்கான வாய்ப்பு அமைஞ்சதே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு கிடைச்சது.
3: இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பத்தி நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல இலவசமாக சில நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அதை பற்றிய சில தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து கேளுங்க. இது
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
6: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
9: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
10: இன்னும் கிளம்பலையா?
11: பாரு, என் முகப் பொலிவே இல்லாம இருக்கு.
10: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
11: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
10: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: பெரிய
1: அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
2: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா
1: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
2: கலைஞர்களுடன் நீரலை வேள்வி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
1: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் Wonder Shop திருவிழா.
2: செல்லுங்கள் wondershop.sg.
1: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90075.
2: உலக நாடுகள் பலவற்றிலிருந்து மீலசன் வழியாக பலர் எங்களோட இணைஞ்சிருக்கலாம். அவங்களுக்காக நேரத்தை பார்த்து சொல்றோம். லண்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா அங்க இப்போ நண்பகல் மணி 12:24 ஆகின்றது.
4: பிற்பகல்
2: மணி 3:25,
4: பாரிஸில் பிற்பகல் மணி 1:25 ஆயிடுச்சு,
2: தமிழகத்திலும் இலங்கையிலும் மாலை மணி 4:55,
4: சிட்னில இப்போது 20:25.
2: அடுத்ததாக நம்முடைய சிங்கப்பூர் மலேசியால இப்போது நேரம் சரியாக 20:07:25 ஆகின்றது.
5: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
6: சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே.
4: இப்ப வாங்க தங்கத்தின் விலையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165.50 கிடைக்குதுங்க. மீண்டும் சொல்றோம், 165.50.
5: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
2: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
6: உப்பு கருவாடு, உறவச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
3: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
7: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
9: சிங்கப்பூர்ல இது புதுசு.
3: ஒரு கார் ரேசிங் போகலாமா?
10: போகலாமே.
11: ஆனா உண்மையான வாகனம் கிடையாது, ஒரு லேகோ வாகனமாக இருந்தா நீங்க ரேசிங் போவீங்களா?
3: இது நல்லா இருக்கு,
11: போவோம் அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம், லேகோ நிறுவனம் இப்போது சிங்கப்பூர்ல இருக்கிற டாய்ஸ் ஆர் அஸ், புகழ்பெற்ற விளையாட்டு பொருட்களை விற்கும் நிறுவனம், இதுவும் லேகோ இணைந்து இப்ப பிள்ளைகளுக்காக இலவசமாக ஒரு நடவடிக்கையை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 25 வரை பிள்ளைகள் என்ன செய்யலாம், 6-12 வயது உடையவர்கள் இவங்க டாய்ஸ் ஆர் அஸ் சென்று அவங்களுக்கான லேகோ வாகனத்தை அவங்க இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். அதை எடுத்து அவங்க என்ன செய்யணும்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சின்ன அந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த வாகனத்தை அவங்க உருவாக்கணும். உருவாக்கிய பிறகு அந்த வாகனம் அங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த நடவடிக்கையை வந்து லேகோ ரேஸ் கார் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க விமலா. இது வாட்டர்வே பாயிண்ட், விவோ சிட்டி, பார்க்வே பரேட், ஜுரோங் ஈஸ்ட் ஜெம் மால், கிரேட் வேர்ல்ட் அண்ட் சன்டெக் சிட்டில இந்த நடவடிக்கையை அவங்க நடத்துறாங்க.
3: இப்பவே கிளம்புறோம்.

0: ஒலி 968 சினிமா சினிமா ஆக்சன்.
1: டோரதி, இருங்க இருங்க இருங்க, அது அப்படி சொல்லக்கூடாது. டோரதி இப்ப புரியுதா ஏன் அப்படி சொல்லணும்னு?
2: இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீத்தியா, நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு நீத்தியா. உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை பார்த்த உணர்வு ஏற்படுது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது. கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்துல பல படங்களை பார்த்து நம்ம மெச்சி இருக்கோம், கொண்டாடி இருக்கோம். டோரதி வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு படமா எனக்கு அமைஞ்சிருந்தது.
1: நிச்சயமாக அவருடைய படங்கள்ல இப்ப ரெட்ரோவா இருக்கட்டும், ஜில் ஜன்ஜா, ஜிகர்தண்டா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆக இந்த படம் வந்து ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கே, இதே 80கள் 90கள் காலகட்டத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் உண்மையிலேயே அவருடைய எப்போதும் போல அவர் இயக்குற அந்த படங்களை விட இது ரொம்ப வித்தியாசமா எடுத்திருக்காரு.
2: உண்மையிலேயே வந்து படத்துடைய கதை வந்து பல விஷயங்களை வந்து உள்ளடக்கின ஒரு கதையா அமைஞ்சிருக்கு. லேசா வந்து அப்படி அங்கங்க எல்லா விஷயங்களும் வந்து தழுவின மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம். அந்த படத்துடைய தூண்களாக இருவர் இருக்காங்க, மூவர் இருக்காங்க. ஒரு பக்கம் ரிஷிகாந்த், அவர் வந்து கார்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்திலயோ, நம்முடைய சுப்பு, அவர் சனத் வந்து சுப்பு கதாபாத்திரத்திலயோ, கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க டோரதி கதாபாத்திரத்திலயோ.
1: அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி தூண்களாக இன்னும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அது ஒரு வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும்.

0: ரொம்ப ஒரு காவியமா ரொம்ப அழகா இந்த படத்துல இருந்து காண்பிச்சிருப்பாரு. அது ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு அந்த டிரான்சிஷன்ஸ் பாக்கும்பொழுது.
1: ஆமா ஆமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பரந்த மனசோட இந்த படத்தை பார்த்து ரசிங்க.
0: நிறைய டிஷ்யூ எடுப்போங்க, என்ன மாதிரி டிஷ்யூஸ் தேடிட்டு இருப்பீங்க. அப்புறம்
1: இது என்ன படம்?
2: டாரோதி.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. இப்ப வாங்க வானிலையை சரிபார்த்து சொல்றோம். இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:51 நிலவரப்படி. வடக்கு பகுதியில 14, மேற்கு பகுதியில 15, மத்திய பகுதியில 19, கிழக்கு பகுதியில 21, தெற்கு பகுதியில 12 பதிவாக இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட்.

0: ரைஸ்.
1: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
2: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை டீ கடை ஆதரவு

0: தொடரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: லேசா ஒரு சின்ன ரிவைண்ட் கொடுக்கலாமா? 4 மணிக்கு ஆரம்பிச்சோங்க டீ கடைய தொடக்க நிகழ்ச்சி. முதல கதையோட ஆரம்பிச்சிருந்தோம். நம்முடைய பாண்டான் நீர்த்தேக்கத்துல ஒரு முதல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் புரளிய கிளப்பி விடல. புகைப்படமா AI பயன்படுத்தி முதலியவர் அதுல ஒட்ட வச்ச மாதிரி தெரியுது.
2: ஆமா,
1: அந்த புகைப்படத்தை அவர் பதிவீட்டு செய்ய அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இப்ப கைது செஞ்சிருக்காங்க. அந்த நபரு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது என்பதை வெளியுறுத்துற மாதிரி இன்றைக்கு பேசிருந்தோம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க AI பயன்படுத்தி நீங்க உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த போலியான ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு ஆசை பல இருக்கும். அழகழகான கதைகளை நம்ம நேயர்கள் பகிர்ந்து கொண்டாங்க,
2: புகைப்படங்களையும் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப நன்றி நம்ம நேயர்களுக்கு.
1: கியூட்டாவா இருந்துச்சு.
2: ஆமா, 6 மணிக்கு மேல நல்ல பல்லு எடுப்பாகவும் அழகாகவும் ஒரு பேரட் ஹம்ஹெட் மீனாக நான் மாறி 3 கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். நேயர்கள் அதுக்கு ஏத்த மாதிரி பதில சொல்லி அசத்திட்டாங்க.
1: அடுத்த மணல் பக்கமா கால வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் போல.
2: அந்த ஹம்ஹெட்டோட கக்கா
1: விடைபெற்றுக்
2: கொள்கிறோம். உங்கள்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியகாப் ஒலி 968 செய்திகள் வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடுத்த மாதம் அதிக யூசேஃப் தள்ளுபடி பெறவிருக்கின்றன. அவை அதிகபட்சம் 190 வெள்ளி யூசேஃப் தள்ளுபடி பெறலாம். தங்கியிருக்கும் வீட்டை பொறுத்து தள்ளுபடி தொகையில் மாற்றம் இருக்கும். மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் யூசேஃப் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அத்துடன் அக்டோபரில் 1 மாதம் வரை சேவை பராமரிப்பு கட்டண கழிவு வழங்கப்படும். சிங்கப்பூரில் நாளை முதல் மின்சார எரிவாயு கட்டணம் குறையவிருக்கிறது. இவ்வாண்டின் கடைசி காலாண்டில் கட்டணம் 10.4 விழுக்காடு குறையும் என்று எஸ்பி குழுமம் சொன்னது. தற்போது 1 கிலோவாட்டிற்கு கட்டணம் சுமார் 32 காசு, அது சுமார் 29 காசுக்கு குறையவிருக்கிறது. எரிவாயு கட்டணம் சுமார் 8.6 விழுக்காடு குறைகிறது. நாளை முதல் 1 கிலோவாட்டிற்கு சுமார் 21 காசு கட்டணம் வசூலிக்கப்படும். இம்மாதம் தொடங்கியதிலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் எரிசக்தி விலை கூடியுள்ளது. அடுத்த காலாண்டில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கலாம் என்று குழுமம் தெரிவித்தது. உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவு இன்னும் ஈராண்டில் மனித இயந்திர கருவிகளை பயன்படுத்த திட்டமிடுகிறது. வெடிப்பு நேர்ந்த இடங்களில் விசாரணை நடத்துவது, ஆபத்தான பொருள்களை கையாள்வது, சிறைச்சாலைகளில் சட்டவிரோத பொருள்களை சோதிப்பது, மருந்து பொருள்களின் இருப்பை உறுதி செய்வது முதலிய பணிகளில் கருவிகள் உதவக்கூடும். அத்தகைய கருவிகளை தயாரிக்க ஒன் நார்த் வட்டாரத்தில் புதிய நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. நெருக்கடி நேரத்தில் விரைந்து செயல்பட கருவிகளுக்கு பொது பாதுகாப்பு தரவுகள் வைத்து பயிற்சி கொடுக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் ஊழியர் நில பற்றாக்குறை சமாளிக்க தொழில்நுட்பம் கை கொடுக்கும் என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் தாங் சொன்னார். சிங்கப்பூரின் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள பயிற்றுவிப்பாளர்களுக்கான பயிற்சி மானியம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவால் பயிற்சி சூழல் வேகமாக மாறும் நிலையில் அது அவசியம் என்று 2 உள்துறை அமைச்சர் சிம் ஆன் கூறினார். பாதுகாப்பு அமைப்புகளின் நவீன தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளும் மாற வேண்டும் என்றார் அவர். 30,000 அதிகமான அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இயங்கும் புதிய இணைய பயிற்சி தளத்துக்கு மாறவிருக்கின்றனர். பயிற்றுவிப்பாளர்களுக்கு நிபுணத்துவ கற்பித்தல் திறன்களும் அனுபவமும் அவசியம். அதற்கு ஏற்ப பயிற்சி மானியத்தை அதிகரிக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. மேல் விவரம் அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும். பொது சுகாதார பராமரிப்பு ஊழியர்களை துன்புறுத்தும் சம்பவங்கள் சுமார் 1 மடங்கு அதிகரித்திருக்கின்றன. சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க முனையும் முத்தரப்பு பணிக்குழு அறிக்கை வெளியிட்டது. கடந்த ஆண்டு பதிவான சம்பவங்கள் 4,200. 2023 அந்த எண்ணிக்கை சுமார் 2,200 என்று அறிக்கை கூறியது. சுகாதார துணை அமைச்சர் ரஹாயு மசாம் துன்புறுத்தல் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஊழியர்கள் துணிச்சலாக புகார் அளிக்க முன்வருவதை பிரதிபலிப்பதாக சொன்னார். எதை சகித்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இடையே அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிங்கப்பூரின் அரசாங்க முதலீட்டு நிறுவனம் தமாசெக் மத்திய கிழக்கில் அலுவலகம் திறக்கவிருக்கிறது. அடுத்த ஆண்டு ரியாத், அபுதாபி ஆகிய நகரங்களில் அலுவலகங்கள் இருக்கும். மத்திய கிழக்கு வட்டாரத்தில் நீண்டகால வாய்ப்புகள் இருப்பதாக தமாசெக் சொன்னது. முதலீட்டு வாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கின் கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமைப்புகளை நாடுவதாக அது கூறியது. தமாசெக்கின் புதிய அலுவலகங்களை சேர்த்தால் நிறுவனத்துக்கு 11 நாடுகளில் அதன் 15 அலுவலகங்கள் இருக்கும். துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவில் அவசரமாக தரையிறங்கியது. விமானிகள் இருவர் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அவர்கள் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறினர். ஃபிளை துபாய் விமானிகள் தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ராணுவ ஆகாயப்படை அதிகாரிகளுடன் அவசர சந்திப்பை நடத்தினார். இஸ்ரேலிய பயணிகள் தாயகம் கொண்டு வருவதில் முழு கவனம் இருப்பதாக திரு நெட்டன்யாகுவின் அலுவலகம் சொன்னது. வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை ஒப்படைப்பதற்கு பதிலாக உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்க இணங்கவில்லை என்று தென்கொரியா கூறுகிறது. இம்மாத தொடக்கத்தில் வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனிலிருந்து தென்கொரியா திரும்பியதாக தெரிகிறது. அவர்களுக்கு உடல்நல பிரச்சினைகள் ஏதும் இல்லை. அவர்கள் தென்கொரியாவில் தங்கியிருக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் கர்ஸ்க் வட்டாரத்தில் போரிட்ட அந்த வீரர்கள் இருவரும் 2025 ஜனவரியில் உக்ரைனிடம் பிடிபட்டனர். அவர்கள் தென்கொரியாவுக்கு அனுப்பப்பட்டனர். சோல் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதற்கான ஆதரவை வலுப்படுத்த அந்த தகவல் கசியவிடப்பட்டிருக்கலாம் என தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். ஆனால் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதாக எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்று தென்கொரியா கூறியது. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் சேர்வதை பரிசீலிக்க வேண்டும் என்று பிரதமர் ஆண்டி பர்னம் கூறியிருக்கிறார். பிபிசிக்கு அவர் அளித்த பேட்டியில் அவ்வாறு கூறியிருந்தார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எப்படி அடுக்கமான உறவை தொடரலாம் என்பதை யோசிக்க வேண்டும் என்றார் அவர். அதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடாக மீண்டும் சேர்வது ஒரு தெரிவு என்று திரு பர்னம் சொன்னார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு 2016 வெளியேறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா
5: அதிகமா இருக்கிறது. இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekav.com.sg. உங்க mirekav.sg/ready-set-grow.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: மீடியா கபூலி 9:68 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, only 968.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
4: ரெடி தான் வரவா.
3: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
5: மீடியா கபலி 968 இல் ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on 968.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: to Hindi numbers. Thank you for listening to
1: 98.8. வணக்கம். இரவு மணி 9, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரில் மின்சார எரிவாயு கட்டணங்கள் குறைகின்றன. நாளை முதல் டிசம்பர் மாதம் வரை அது சுமார் 10 விழுக்காடு குறையும். தற்போது 1 கிலோவாட்டிற்கு கட்டணம் சுமார் 32 காசு, அது சுமார் 29 காசுக்கு குறையவிருக்கிறது. எரிவாயு கட்டணம் சுமார் 8.6 விழுக்காடு குறைகிறது. நாளை முதல் 1 கிலோவாட்டிற்கு சுமார் 21 காசு கட்டணம் வசூலிக்கப்படும். இம்மாத தொடக்கத்திலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் எரிசக்தி விலை கூடியுள்ளது. அடுத்த காலாண்டில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கலாம் என்று குழுமம் தெரிவித்தது. மின்சார எரிவாயு கட்டணங்களை சமாளிக்க 1 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு கூடுதல் உதவி கிடைக்கவுள்ளது. தகுதி பெறும் குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான யூசேஃப் கழிவுகளை பெறலாம். குடியிருக்கும் வீட்டை பொறுத்து தள்ளுபடி தொகையில் மாற்றம் இருக்கும். சேவை பராமரிப்பு கட்டணங்களுக்கு அவர்கள் கூடுதலாக 1 மாதம் வரையிலான கழிவுகளை பெறுவர். GST பற்றுச்சீட்டு திட்டத்தின் கீழ் கழிவுகள் வழங்கப்படும். உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவு அதிகாரிகளுடன் முதல் முறையாக இயந்திர மனித கருவி இணைந்து பணியாற்றவிருக்கிறது. சிங்கப்பூர் 2028 கருவியை உருவாக்க திட்டமிடுகிறது. வெடிப்பு நேர்ந்த இடங்களில் விசாரணை நடத்துவது, ஆபத்தான பொருள்களை கையாள்வது, சிறைச்சாலைகளில் சட்டவிரோத பொருள்களை சோதிப்பது, மருந்து பொருள்களின் இருப்பை உறுதி செய்வது முதலிய பணிகளில் கருவிகள் உதவக்கூடும். அத்தகைய கருவிகளை தயாரிக்க ஒன் நார்த் வட்டாரத்தில் புதிய நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அதிமூப்படையும் சமூகத்தையும் உள்துறை அமைச்சின் கூடுதல் பொறுப்புகளையும் கையாள இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் சிறந்த தீர்வு என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் தோங் கூறினார். பள்ளிவாசல்கள், மதராசாக்கள் போன்ற சமய இடங்களில் இளையர்களை பாதுகாப்பதற்காக புதிய குழுவின் பணிகள் தொடங்கிவிட்டன. துணை பேராசிரியர் ரஸ்வானா பேகம், சமய ஆசிரியர் ஃபத்துர் ரஹ்மான் தாவூத் ஆகியோர் குழுவை வழிநடத்துவர். அடுத்த சில மாதங்களில் குழுவினர் வெவ்வேறு முஸ்லிம் அமைப்புகளையும் சமூக உறுப்பினர்களையும் சந்தித்து பேசவிருக்கின்றனர். என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை இன்னும் நன்கு புரிந்து கொள்ள அது உதவும் என்று முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது கூறினார். குறைபாடுகளை கண்டறிந்து நடைமுறைகளையும் வழிகாட்டிகளையும் மேம்படுத்த குழு திட்டமிடும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதிக்குள் குழு அதன் பரிந்துரைகளை திரு ஜாக்கியிடம் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது போக்குவரத்து கட்டண ஏற்றத்தால் ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேசிய போக்குவரத்து ஊழியர்கள் தொழிற்சங்கம் கூறியிருக்கிறது. இவ்வாண்டு இறுதியிலிருந்து பொது போக்குவரத்து கட்டணம் 7 விழுக்காடு வரை உயரலாம். ஆண்டுக்கு சுமார் 177 மில்லியன் வெள்ளி வருவாயை அது ஈட்டித்தரும். அதன் பலன் ஊழியர்களுடன் நியாயமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். பொது போக்குவரத்து நிறுவனங்களும் முத்தரப்பு அமைப்புகளும் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கம் சொன்னது. சிங்கப்பூரின் அரசாங்க முதலீட்டு நிறுவனம் தமாசிக் மத்திய கிழக்கில் அலுவலகம் திறக்கவிருக்கிறது. அடுத்த ஆண்டு ரியாத், அபுதாபி ஆகிய நகரங்களில் அலுவலகங்கள் இருக்கும். மத்திய கிழக்கு வட்டாரத்தில் நீண்டகால வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தமாசிக் சொன்னது. முதலீட்டு வாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கின் கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமைப்புகளை நாடுவதாக அது கூறியது. தமாசிக்கின் புதிய அலுவலகங்களை சேர்த்தால் நிறுவனத்துக்கு 11 நாடுகளில் 15 அலுவலகங்கள் இருக்கும். துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவில் அவசரமாக தரையிறங்கியது. விமானிகள் இருவர் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அவர்கள் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறினர். ஃபிளை துபாய் விமானிகள் தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ராணுவ ஆகாயப்படை அதிகாரிகளுடன் அவசர சந்திப்பை நடத்தினார். இஸ்ரேலிய பயணிகளை தாயகம் கொண்டு வருவதில் முழு கவனமும் இருப்பதாக திரு நெட்டன்யாகுவின் அலுவலகம் சொன்னது. வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை ஒப்படைப்பதற்கு பதிலாக உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்க இணங்கவில்லை என்று தென்கொரியா கூறுகிறது. இம்மாத தொடக்கத்தில் வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனிலிருந்து தென்கொரியா திரும்பியதாக தெரிகிறது. அவர்களுக்கு உடல்நல பிரச்சினைகள் ஏதும் இல்லை. அவர்கள் தென்கொரியாவில் தங்கியிருக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் கர்ஸ்க் வட்டாரத்தில் போரிட்ட அந்த வீரர்கள் இருவரும் 2025 ஜனவரியில் உக்ரைனிடம் பிடிபட்டனர். அவர்கள் தென்கொரியாவுக்கு அனுப்பப்பட்டனர். சோல் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதற்கான ஆதரவை வலுப்படுத்த அந்த தகவல் கசியவிடப்பட்டிருக்கலாம் என்று தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். ஆனால் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதாக எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்று தென்கொரியா கூறியது. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் சேர்வதை பரிசீலிக்க வேண்டும் என்று பிரதமர் ஆண்டி பர்னம் கூறியிருக்கிறார். பிபிசிக்கு அவர் பேட்டி கொடுத்தார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் எப்படி அடுக்கமான உறவை தொடரலாம் என்பதை யோசிக்க வேண்டும் என்றார் அவர். அதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடாக மீண்டும் சேர்வது ஒரு தெரிவு என்று திரு பர்னம் சொன்னார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு 2016 வெளியேறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். என்னடா என்னுடைய குரல் கேட்குதே அப்படின்னு பாக்குறீங்களா? நம்முடைய இரண்டு ஆண் சிங்கங்களும் இன்று விருப்பில் இருக்கிறனால பெண் சிங்கம் நான் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கேன். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நாம புதிய பாடல்களை கேட்க போறோம். அதன் பிறகு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அங்கம் நேர் விருப்ப பாடல் அங்கம். உங்களுடைய விருப்ப பாடல்களை எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருங்க. இப்பவே உங்களுக்காக அதை தயாரா வச்சிருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக இன்று நான் படித்ததில் பிடித்த ஒரு விஷயம்தான், வாழ்க்கையில நம்மளை தேடி வர்றது பிறப்பும் இறப்பும் மட்டும்தான், மற்ற எல்லாவற்றையும் நாம தான் தேடி போகணும். அதை எல்லா இடத்துலயும் ஞாபகம் வச்சுக்கோங்க நேர்களே. உங்களுக்கு ஒரு வெற்றி வேணுமா? உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணுமா? உங்களுக்கு ஒரு நபரோட ஒரு காதல் இருக்கு, அந்த நபரை நீங்க வாழ்நாளும் உங்க கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களை தேடி வராது, நீங்க தான் அதை தேடி போகணும். அதற்கான உழைப்பையும் போடணும். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக பாடல் இதய முரளி திரைப்படத்துல இருந்து எஸ் தமனுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.
1: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்றவில்லை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
5: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 66.
8: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக இரண்டு துள்ளலான பாடல்கள் அண்ணாத்த திரைப்படத்திலிருந்தும் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்தும் டி இமானுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.
4: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: குஞ்சாணி.
1: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீனகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையத்தில் வண்ட ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
4: தொடர்புகொள்ளலாம்.
1: உங்களுக்காக ARMN இசையில் 2 பாடல்கள், வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் இருந்தும், கோப்ரா திரைப்படத்தில் இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் சூரரை போற்ற திரைப்படத்திலிருந்தும் அசுரன் திரைப்படத்திலிருந்தும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: தொடர்புக்கு
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready set grow.
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
4: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
8: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
9: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
4: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
5: உங்களுக்காக
10: காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்தும், திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்தும் அனிருத் இசையில் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக ஒரு அழகான காதல் பாடல் கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களோட உங்களை நான் 10 மணிக்கு மேல சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இது வரைக்கும் யாரும் கேட்காத பாடல்களா உங்களை கேட்க சொல்லி கேட்டிருந்தாங்களா அந்த விருப்ப பாடல் அங்கத்திற்கு. அதனால என்ன மாதிரி வித்தியாச வித்தியாசமான புதிய புதிய பாடல்கள், அதாவது பழைய பாடல்கள் ஆனா நம்ம கேட்டிடாத பாடல்களை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு நான் காத்திருந்து பாக்குறேன். இப்போது உங்களுக்காக பாடல் ஓ மை கடவுளே திரைப்படத்துல இருந்து லியோன் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம் வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 10 மணிக்கு மேல சந்திக்கிறேன்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
5: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
6: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
7: இந்த வந்து தானே இல்ல, ஏ செல்ல வந்து தானே இல்ல.
8: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
6: ஆனா பாட்டு கிடைக்குமா?
9: கடல்லே இல்ல.
10: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
11: இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
12: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
13: இரவினில் ஆட்டம்,
14: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
0: நேர்களை, இந்த அங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக நமக்காக ஒரு விருப்ப பாடல் வந்திருக்கு. டௌரத்தி திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் ஒரு பாடல் அதை விரும்பி கேட்டிருக்கிறாரு. ராஜா, உங்களுக்காக பாடல் இதோ. இந்த திரைப்படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவே குளிக்கிருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகாக நிறைய தொடப்படாத தலைப்புகளை ஒட்டி இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு விழிப்புணர்வாகவும் சரி, மனசுல ஆழமா இறங்கக்கூடிய வண்ணத்திலையும் சரி படம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப அழகான படம். நீங்க பாக்கலன்னா நிச்சயமா போய் பாருங்க. இப்போது உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: தொடர்ந்து நேயர் ஜோதி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அழகிய திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் கார்த்திக் பவதாரணி இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
5: அதிசய உலகம்
6: ஒரு பாட்டு, காதல் கூட்டது அதை கேட்டு
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
7: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
5: ஒலி 9-6-8
8: கேட்டாலே பரவசம்.
9: நேர்களை தொடர்ந்து நேயர் விக்னேஸ்வர் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் இந்திரன் சந்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இளையராஜா இசையில் உங்களுக்காக இதோ இந்த பாடல் உங்களுக்காக வழங்குறாங்க மனு சித்ரா. கேட்டு மகிழுங்க.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
7: இதை தொடர்ந்து சசிகுமார் தன்னுடைய தம்பிக்காக ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் PC சுசிலா வழங்கும் பாடல் உங்களுக்காக.

0: புதிதான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையத்தில் வண்டர்ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wondershop.
1: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989 நெட்லி வந்தாச்சு.
1: டென்ஷன் போயாச்சு.
3: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371-1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
0: நேர்களை, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 96.8 கேட்டாலை பரவசம். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக நான் படித்ததில் பிடித்த ஒரு தன்முனைப்பு வரி. இதை நம்முடைய நேயர் சூ ஸ்வீட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வது நல்ல குணம், ஆனால் யாரும் உங்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது உங்கள் பலம் அப்படின்னு சொல்லி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது ரொம்ப சரியான ஒரு விஷயம். யாரையும் நம்ம காயப்படுத்தாம வாழணும் என்பதற்கு நமக்கு ஒரு நல்ல மனம் தேவை. ஆனா அதே நேரத்துல நம்மள எல்லாரும் காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நாம என்ன செய்வோம், நமக்காக யார் நிப்பா? அதனால யாரும் நம்மளை காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம மனசை தினசா வச்சுக்கணும். சரியா நேயர்களே, அதனாலதான் யாரும் நம்மை காயப்படுத்தாமல் இருப்பது உங்கள் பலம் அப்படின்னு சொல்றாங்க. தன்முனைப்பு வரியை கேட்டாச்சு. தொடர்ந்து ஒரு துள்ளலான பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஃபாரிஸ். உங்களுக்காக பாடல் இதோ. இந்த மாதிரி பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் உங்ககிட்ட குறிப்பா கேட்டிருந்தேன், அதிகம் நாம கேட்டுடாத பாடல்களா கேளுங்க நேயர்களே, விரும்பி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி ஃபாரிஸ் ஒரு பாடல் அனுப்பி வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக பாடல் இதோ. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல இருந்து அனிருத்தோட ஏசியில் கேட்டு மகிழுங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1168,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: தொடர்ந்து வினோபா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து டி மானுடைய இசையில் உங்களுக்காக பாடல் இதோ கேட்டு மகிழுங்க.

கொண்டாட்டம். நேர்களை தொடர்ந்து விஸ்வம் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. இதயத்தை திருடாதே திரைப்படத்துல இருந்து ஓ பிரியா பிரியா என்ற ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா அவர்கள். மனு சித்ரா அந்த பாடல உங்களுக்கு இணைந்து வழங்குறாங்க, கேட்டு மகிழுங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மோர், 6 வேர்டன் சாலை.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: நேர்களை தொடர்ந்து நேயர் ஜெயா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெள்ளி விழா திரைப்படத்துல இருந்து வி குமார் இசையில் இந்த பாடலை நமக்கு வழங்குறாங்க. LR ஈஸ்வரி, கேட்டு மகிழுங்க.

நேர்களே, முதல் இரவு திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க நேயர் விஜயா. உங்களுக்காக பாடல் இது. பி ஜெயச்சந்திரன், பி சுசிலா இணைந்து வழங்கும் ஒரு பாடல். இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதாரி எட்டு கேட்டாலை பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நானுங்கள் யாழினி. உங்களுக்காக இந்த இரவு நேரத்துல தூக்கம் சுலபமாக வர்றதுக்காக ஒரு குறிப்பு தான் எடுத்து வந்திருக்கிறேன். அது என்னன்னா, நம்ம 60 வினாடிகளுக்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தூக்கம் சுலபமா வந்துருமா? ஏன்னா நம்மளுடைய கண் இமைகள் வந்து சோர்வடைஞ்சு போய் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சுலபமாக கண்ணை மூடி தூங்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நீர்களே கேட்டகரி கவுண்டவுன் என்று ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக தூக்கம் வருமா? அது எப்படின்னா, நீங்கள் ஒரு எழுத்து எடுக்கிறீங்க, எஸ் எடுக்கிறீங்க. எஸ்ல 5 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும், அதாவது சன்ரைஸ், சன்செட், அந்த மாதிரி 5 சொல்லணும். அதுக்கப்புறம் வி எடுக்கிறீங்கன்னா வியில 4. அதே மாதிரி 1 வர வரைக்கும் ஒரு ஒரு எழுத்து எடுத்து அதில் அந்த எண்ணிற்கான வார்த்தைகளை சொல்லணும். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சோர்வு சுலபமா வந்துடும், அதனால தூக்கமும் சுலபமா வந்துடும். முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, தூக்கம் சுலபமா வருதானு.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
2: தொலைபேசி மூலமா அழைங்க
3: 669-11-168.
1: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
2: வாட்ஸ்அப் மூலமாக
3: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
1: 967-88-968.
3: உங்க விருப்ப பாடல்களை
2: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: மறைந்த தன்னுடைய அக்காவுக்காக ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க சுலோச்சனா. உங்களுக்காக ஒரு பாடல் இதோ, குணா திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி இணைந்து வழங்கும் ஒரு பாடல் உங்களுடைய கண்மணிக்காக, கேட்டு மகிழுங்க.
4: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
5: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.

0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: இரவின் ஆட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம், இரவின் ஆட்டம்.
4: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
5: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
7: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
8: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா, அமுதமாச்சே.
7: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
8: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
7: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
8: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
9: அமுதம் தோசை மாவு, என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
10: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
11: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
10: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1168.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 9678-9868.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: நேர்களை தொடர்ந்து நேர் முருகன் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. செம்பருத்தி திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல் உங்களுக்காக. இதோ கேட்டு மகிழுங்கள்.

0: உனக்கு தெரியுமா?
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன்பதார் 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தனது பாடல்களை கேட்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல். இன்று சர்வதேச பாட்காஸ்ட் தினம். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கொண்டாடப்படுமாம். முதன் முதல்ல 2014ஆம் ஆண்டுல அமெரிக்காவில் தேசிய பாட்காஸ்ட் தினமாக இது தொடங்கப்பட்டது. பின் 2015ஆம் ஆண்டுல உலகளாவிய ஆதரவுடன் சர்வதேச தினமாகவே மாறி இருக்கு. நாம வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கனால பாட்காஸ்ட் தினத்தை பத்தி பேசினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைத்தேன். நீங்க தற்காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியிலும் கதை கூறுவது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பத்தி கலந்துரையாடுவது, இதெல்லாம் பாட்காஸ்ட் வழியாக நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னா நிறைய சமூக அவலங்களை பத்தி இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல இளைஞர்கள் இணைந்து பேசுறாங்க. இப்படி பேசும்போது, அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல பதிவிடும் போது, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொண்டு வர முடியுது. அதனால இது நிச்சயமாக ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு நான் நம்புறேன். இதை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாட்காஸ்ட்களை பிறருக்கு பகிர்வதன் மூலம் சமூக வலைதளங்களில் இன்டர்நேஷனல் பாட்காஸ்ட் டே அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடித்த பாட்காஸ்ட்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாமா?
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
4: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
5: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392-21222, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
6: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: நேரலை தம்பிக்கு என்ன ஊரு திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் வழங்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு முகமது ரசாக். உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நேர்களை தொடர்ந்து மாநகர காவல் திரைப்படத்துல இருந்து சந்திரபோஸ் இசையில் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு ஸ்ரீதர். மலேசியாவில இருந்து SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா இந்த பாடல நமக்கு வழங்குறாங்க. சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு நாள் என்பதையொட்டி இந்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: ஒலி 968 சினிமா சினிமா
4: ஆக்ஷன்.
5: இந்த இசையை கேட்டால என்ன படம் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஏன்னா இதுதான் சார்பட்ட பரம்பரையுடைய அந்த ஐகானிக் இசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய 2வது பாகம் வெளிவர போகுது நேயர்களே. பல பேர் இந்த படத்துடைய தீவிர ரசிகர்களா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால உங்களுக்காக அந்த 2வது பாகத்தை பற்றிய சில தகவல்கள். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2026 செப்டம்பர் 20 அதிகாரப்பூர்வமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் பா ரஞ்சித் மற்றும் நாயகன் ஆர்யா ஆகிய இருவரும் இந்த 2வது பாகத்திற்காக மீண்டும் இணைந்திருக்கிறாங்களா. இந்த திரைப்படம் முதல் பாகத்துடைய தொடர்ச்சியாக இல்லாம வட சென்னையில் சார்பட்டா பரம்பரையின் ஆரம்ப கால குத்துச்சண்டை கலாச்சாரம் மற்றும் கபிலன் மாரியம்மா அவங்களுடைய கதைகளை பற்றி தான் இருக்க போகுது. முதல் பாகம் நேரடியாக ஓடிடி அதாவது இணையம் வழி வெளியிடப்பட்ட நிலையில இந்த 2வது பாகம் பிரம்மாண்டமாக திரையரங்கத்துல வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் பாகமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பல பேருக்கு அதை பார்த்துட்டு இந்த குத்துச்சண்டையில இறங்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்னோட தம்பிக்கும் எனக்கும் கூட அதை பார்த்தோன்னே, இத்தனைக்கும் நாங்க இதை முந்தானித்து இரவு தான் பார்த்தோம், அதை பார்த்தோன்னே விறுவிறுப்பா இருந்துச்சு அப்படியே அந்த படம் முழுக்க. அதனால நாங்களும் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கோம். எங்களை போலவே நிறைய பேர் காத்திருப்பீங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் இந்த தகவலை உங்களுக்காக கொண்டு வந்தேன்.
6: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
7: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
5: நேர்களை தொடர்ந்து இந்த காலகட்டத்துல நம்ம அடிக்கடி கேட்டுடாத ஒரு பாடல் தான் உங்களுக்காக தயாரா வச்சிருக்கேன். பாரிஜாதம் திரைப்படத்துல இருந்து தரண்குமார் இசையில் ஹரிச்சரண் ஸ்ருதி இணைந்து வழங்கும் ஒரு பாடல், உன்னை கண்டேனே என்ற பாடல். இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். எனக்குமே இந்த பாடல் பற்றி ரொம்ப வருடமா தெரியல. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல தற்செயலா சில பதிவுகள்ல இந்த பாடலை கேட்ட உடனேதான், இவ்வளவு அழகா இருக்கே, அந்த வேகம் மெதுவா அப்புறம் வேகமா திருப்பி மெதுவா அந்த மாதிரி அழகா இந்த பாடலை பாடியிருப்பாங்க. கேட்கறதுக்கும் மனதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான பாடல் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கேட்டு மகிழுங்க நேர்களே.

நேர்களை நம்முடைய இவ்வாறு கலைஞர் மீனா அவங்களை பத்திய ஒரு சுவாரஸ்யமான தகவல். அவங்க பேரும் புகழும் நிறைய குவிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல இன்னொரு நடிகைக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஆமாம் நேர்களை, பொக்கிஷன் திரைப்படத்துல பத்மபிரியா ஜானகிராமன் என்ற நடிகைக்கு இவங்க பின்னணி குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இனிமையான ஒரு குரல் கொண்ட கதாபாத்திரம். அதை அழகா கொண்டு வரதுக்காக மீனாவை குரல் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இயக்குனர் சேரன். தொடர்ந்து அவங்க நடித்த ஒரு படத்துல இருந்துதான் உங்களுக்காக பாடல் வீரா திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் மனோ ஸ்வர்ணலதா இணைந்து வழங்கும் ஒரு மென்மையான பாடல் கேட்டு மகிழுங்க.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தர நீங்க.
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
8: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
9: பணத்தை கட்டிடாதீங்க.
8: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க.

0: நேர்களை வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்தும் காக்கா காக்கா திரைப்படத்துல இருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் சீல் பாடல்களை கேட்டீங்க. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கு, கேட்டு மகிழுங்க.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான

0: கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல என்ன கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
1: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
2: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்க அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
3: ரெடி தான் வரவா.
0: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை. நேர்களை, இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல். ஈரம் திரைப்படத்துல இருந்து தமிழுடைய ஏசில் ரஞ்சித் வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன், அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல 12 மணிக்கு காதல் பாடல்களோடு சந்திக்கிறேன்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
5: இரவின் லாட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம்
6: நேர்களை. தொடர்ந்து உங்களுக்காக காதல் பாடல்கள் இடம்பெறப் போகின்றன. மெட்ராஸ் திரைப்படத்தில இருந்தும் காலா திரைப்படத்தில இருந்தும் சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார் வழங்கும் 2 பாடல்கள். 2வது பாடல தீயும் இணைந்து வழங்குறாங்க, கேட்டு மகிழுங்கள்.

0: இது காதல் புரியல.
1: We gonna blow the speakers baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்
3: ஏரோப்ளேன் பறக்கத்.

நேர்களே, உங்களுக்காக ஒரு அழகான காதல் கவிதையை கொண்டு வந்திருக்கேன். நிறம் பார்த்து வந்த காதல் நிரந்தரமானது அல்ல, மனம் பார்த்து வந்த காதலுக்கு மரணமே இல்லை. எப்போதுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம வெளி தோற்றத்தை வச்சு ஒரு காதல் வந்துச்சுன்னா அது காதல்னே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா அவங்களுடைய பார்வையில அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்க, தவிர அவங்களுடைய மனதும் உங்களுடைய மனதும் ஒத்து போகுதா அப்படிங்கறத நீங்க பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற பேச்சுதான் வரும். ஆனா நீங்க பாருங்களேன், மனதார புரிந்து கொண்டு சில நேரம் நண்பர்கள்ல இருந்து காதலர்கள் ஆகிறவங்க, இல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கிறவங்க, அவங்களுடைய காதல்லாம் பல வருடம் நீடிக்கும். ஏன்னா மனதும் மனதும் ஒத்து போயிடுச்சுல. இதுக்கு மேல வேற என்னங்க புரிய முடியும்? நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். நானும் ரவுடி தான் திரைப்படத்துல இருந்தும், வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துல இருந்தும், அனிருத் இசையில் கேட்டு மகிழ்ந்த.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
2: சுட சுட விருந்து
0: போடப்பா
2: போட்டுருவோ
3: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
4: பாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
1: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
2: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி.
2: கேக்க தவறாதீங்க.
5: தொண்டுகள் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல்.
6: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
7: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.
1: தொடர்ந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மஜ்னு திரைப்படத்திலிருந்தும் பீமா திரைப்படத்திலிருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: காதல் புரியல.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
5: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready-set-grow.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
6: கண் முன்னே காண ஆயிரம் ஆயிரம் முகங்கள் இருந்தாலும் அதில் என் கண்கள் காண துடிப்பது உன் முகத்தை மட்டுமே, அந்த முகத்தில் புன் சிரிப்பை மட்டுமே. செவியினிலே கேட்க ஆயிரம் ஆயிரம் குரல்கள் இருந்தாலும் அதில் என் செவிகள் கேட்க துடிப்பது உன் குரலை மட்டுமே, அந்த குரலில் நற்செய்தி மட்டுமே. இந்த அழகான காதல் கவிதையை எழில் வேந்தன் எழுதியிருக்கிறாரு. இணையத்தில் படிச்ச ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா நம்ம காதலிக்கிற நபருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எப்போதுமே வேண்டுவோம். ஆனா அது அழகா வார்த்தைகள்ல ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. அந்த அழகான கவிதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் டுவெட் திரைப்படத்துல இருந்து ARM இசையில் கேட்டு மகிழுங்க.

0: சுற்றி ஒளிவட்டம் தோன்றும்
1: காதல் பாடல்கள் உங்கள் இரவில் ஆட்டத்தில்.
2: நேர்களை தொடர்ந்து இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள் ஆசை திரைப்படத்திலிருந்தும் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தில் இருந்தும் தேவாவுடைய இசையில் பாடல்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: வெளிநாட்டு பயணத்தை விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும் பணத்தை கட்டிடாதீங்க. ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
4: ஆஸ்தல் தோத்துட்டாங்க.
5: ஆஸ்தல் எதுல தோத்துட்டாங்க?
4: இபிஎல் ஆட்டத்துல தோத்துட்டாங்க.
5: யாரோட சேர்ந்த அந்த போட்டியில போட்டிருந்தாங்க? ஓ, பிரைட்டனோட தானே.
4: ஆமா
5: ஆமா. எத்தனை கோல்கள் வாயிலா தோத்தாங்க?
4: 3-0 அப்படின்னு தோத்துட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ நாங்க மீண்டு வருவோம், கண்டிப்பா ஜெயிப்பா அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த அல்லு சில எல்லாம் தேவலாம வந்து நம்ம கிட்ட பேசும். சில பேருக்கு கார்பந்த பத்தியே தெரியாது, ஆனா தேவலாம நம்ம வம்புக்கு இழுப்பாங்க. அவங்க பேரு சஜினியா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை சமாளிக்கணும்னா 10ஆம் தேதி வரைக்கும் நான் மௌன விரதமா இருக்கிறது அவசியம்.
5: எனக்கு கார்பந்த பத்தி தெரியாது, நான் அவ்வளவா பாக்குறதுக்கு கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன், ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக.
4: அதே தெளிவு நான் குடுக்கறேன். மென்யூவும் ஜெயிக்கல, 1-1 அப்படின்னு முடிச்சுட்டாங்க. லிவர்பூல் 1-0 அப்படின்னு ஒரு கோல போட்டு போன்மத்தை வீழ்த்திருக்காங்க, சந்தோஷம். செல்சியும் ஜெயிக்கல, டாட்டனமும் ஜெயிக்கல, மேன் சிட்டிக்கு 5-3 அப்படின்னு சொல்லிட்டு சண்டல என்ன வீழ்த்திருக்காங்க.
5: சரி,
4: சந்தோஷமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
5: எல்லாம் தெரிஞ்சாச்சு. அடுத்த ஆட்டம் இப்ப
4: அக்டோபர் 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாருங்க, ஆட்டம் சும்மா சுத்தி சுத்தி அடிப்பேனா
5: பாக்கலாம். நீங்க வந்து கதவை திறந்து ஹலோ அப்படின்னு சொல்றீங்களா?
4: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. புலி பதுங்குதுன்னா அது பாயிறதுக்கு தான்.
5: ஓ, புலி புலி பதுங்கி காட்டுக்குள்ள போறதுக்கு கிடையாது.
4: நான் திரும்ப சொல்றேன், புலி பதுங்குதுன்னா அது பாயிறதுக்கு தான். அக்டோபர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான் எப்படி பாஞ்சி பாஞ்சி பாயும் புலியா வேலைக்காரன்னு பாருங்க.
5: பாக்கலாம் பாக்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம். இது

0: முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதிஷ்தா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்தா காஃபி.
1: முதல் தகவல், இன்று உலக நன்றி உணர்வு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஆசிய விளையாட்டு போட்டிகள் இப்போது ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மூன்றாவது தகவல், கேரட்ஸ் இந்த காய்கறியில கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் புரதச்சத்து இருக்கு.
0: இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்க போறீங்க. நல்லவனுக்கு நல்லவன், அதனை அடுத்து திருப்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற உள்ளது.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
2: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: முதல் தகவல்,
1: உலக நன்றி உணர்வு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: ஆசிய விளையாட்டு போட்டிகள் இப்போது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: மூன்றாவது தகவல்,
1: கேரட் இந்த காய்கறியில கிட்டத்தட்ட 8 கிராம் புரதச்சத்து உள்ளது.
2: குட் மார்னிங், திருப்பி பேசுறேன், மூணாவது தவறுன்னு நினைக்கிறேன். பாய்.
0: அனுசரிக்கப்படுது.
1: சரிதான், ஆசிய விளையாட்டு போட்டிகள் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஜப்பான்ல தான் நடக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னால ஆரோக்கிய குறிப்புல இன்னைக்கு ஞாபகம் இருக்கா?
0: ஆமா,
1: பச்சை பட்டாணி, அதுலதான் 8 கிராம் புரதச்சத்து இருக்கு. கேரட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 1 கிராம்க்கும் குறைவான புரதச்சத்து தான் இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
0: சரியான பதிலை சொன்ன நேர்கள் அனைவருக்கும் நன்றி. முதல்ல சொல்லி பரிசை வென்ற தேவிற்கும் திருவிற்கும் வாழ்த்துகள். இருவருக்கும் ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லவிசா காஃபி பரிசாக கிடைக்கின்றது.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம ஊரு நல்ல ஊரு படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. மலேசியா வாசி வஞ்சித்ரா பாடலோட வராங்க, கங்கை அமரன் இசையில.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:06
3: கேட்டாலே பரவசம்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: இன்றைய ஆனந்த மார்மம் நிகழ்ச்சியில நம்ம ப்ராமிஸ் சத்திய வாக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம். சில நபர்கள் உங்க வாழ்க்கையில சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், அது நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க, அல்லது நீங்க சில பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம் நான் அதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுத்துருக்கலாம், அது நடைபெறாத போது அவங்க எப்படி கையாண்டாங்க என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லப்போ இங்கு சந்திரன் எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: காலை வணக்கம் காதரையா. சத்தியம்னு சொன்னீங்களே, மற்றவங்களுக்கு நான் எந்த சத்தியமும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்யற சத்தியமும் நான் நம்ப மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு நானே சத்தியம் செஞ்சுப்பேன். உதாரணத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னா நான் எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்குவேன், அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அவங்க கூட நான் பேச மாட்டேன், இனிமேல் ஒரு சிநேகிதம் வச்சுக்க மாட்டேன், அவங்க எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு பிறகு அவங்க மூஞ்சியும் நான் பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட பேசவும் மாட்டேன், அவங்க கிட்ட எந்த உறவும் நட்பும் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த செயல் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிட்டா மறுபடியும் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அதான் நான் இந்த சத்தியங்கிறது எனக்கு நானே நான் கொடுத்துக்கிற வாக்கு, நான் எனக்கு நானே செய்துக்கிற ஒரு அக்ரிமெண்ட் போல இந்த சத்தியம்.
0: சந்திரன் நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருது. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. இந்த வரிகளை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். நமக்கு நாமே கொடுக்கிற சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்காத போது கூட சில நேரங்களில் நமக்கு மன உளைச்சல் வரலாம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிட்டே இருங்க. 9688 9688. இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் நம்ம ப்ராமிஸ் சத்திய வாக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம்.

இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் நம்ம சத்தியம் ப்ராமிஸ் சத்திய வாக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சில நபர்கள் வந்து முன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று ஒரு காணொலியை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். அதில் ஆடம் நியூமன் என்ன சொல்லியிருந்தார்னா, இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டார். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து தொழிலதிபர். அவர் நிறைய முதலீடு வந்து அவருடைய தொழிலில் அவர் செய்கிற பிஸ்னஸில் வந்து போட்டிருந்தார். அப்போ அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு இரவு அவர் எந்திரிச்சு அப்படியே அழுகுறாரு. ஏன்னா எல்லா காசும் போயிருச்சு, எல்லா பணமும் போயிருச்சுல. உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அவங்க மனைவி வந்து கேட்கறாங்க, என்ன நீ அழுகுற? ஏன்னா அதான் முதல் முறையா தன் கணவன் அழுகிறத அந்த மனைவி பார்க்குறாங்க. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, இந்த தொழில் பண்ணுறதுக்காக முதலீடு போட்டிருந்தேன், எல்லா பணமும் போயிருச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, கவலைப்படாத, திருமணம் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் என்னுடைய பேரில் ஒரு 100 மில்லியன் வெள்ளியை வந்து நீ ஒதுக்கி வைக்கிறேன்னு, அந்த பணம் இருக்க அந்த பணத்தை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படி சொன்னப்போ ஆடம் பார்த்து சொல்கிறாரு, இல்லை அந்த பணத்தை நான் ஒதுக்கி வைக்கல, அப்போ எனக்கு தேவைப்படுச்சு, பிறகு ஒதுக்கி வைக்கலாம்னு நினச்சிருந்தேன், ஆனால் அந்த சூழ்நிலை ஏற்படலை, அந்த பணமும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி இப்போ எல்லாத்தையும் எழுந்துட்டோன்னு நீ கவலைப்படாத, ஏன்னா அம்மாவோட வீடு இருக்குது, நம்ம அம்மா வீட்டை தங்கிக்கலாம், அப்படி அதுவும் கைக்குடி வரலனா நம்ம கோஸ்டாரிக்கா போய்க்கலாம், அங்கே வந்து நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ இவருக்கு இன்னும் அதிகமாக கண்ணீர் வந்து இவர் கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் மனசில் என்ன தோன்றியதுன்னா, எத்தனை கணவனோ மனைவியோ அல்லது நண்பரோ இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கொடுத்த பிறகு அதை கடைப்பிடிக்காமல் போனாங்கன்னா எப்படி அதை கையாண்டுருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? ஆனால் அவங்க மனைவி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா, நான் உன்னை முதல் முதல்ல காதலிக்கும் போது நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த, அப்போவே நீ பார்க்க ரொம்ப செக்ஸியாக அழகாக இருந்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்படி நல்லா சிரித்து அதே மாதிரி செக்ஸியாக அழகாக இருக்கணும், நமக்கு தேவை மன நிம்மதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காணொலியை பார்த்த பிறகு ஆமாம்ல, எத்தனை பேர்னால இந்த மாதிரி சத்தியத்தை கடைப்பிடிக்க முடியும், அதை கடைப்பிடிக்காமல் போகும்போது எத்தனை பேர்னால அதை சரியாக கையாள முடியும், ஆடமுடைய மனைவி எப்படி இதை கையாண்டாங்களோ எல்லாரும் இப்படி கையாளுவாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் நம்ம என்ன சத்திய வாக்கு கொடுத்தாலும் அதை கடைப்பிடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை கடைப்பிடிக்காத போது அது இந்த உறவுகளை தான் பாதிக்கும். அதனால் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணாலும், என்ன சத்திய வாக்கு கொடுத்தாலும் அதை நம்ம கடைப்பிடிப்போம்.

0: இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் சில குறிப்புகளை கொடுத்திருந்தேன். 1935 இந்த இடம் திறக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த இடம் கிடையாது, இந்த இடத்தை மூடிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த 60கள் காலகட்டத்தில் இங்கே 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க. ரொம்ப புகழ்பெற்ற, நம்ம விரும்பி சாப்பிட்ற, அது டீ டைம்க்கு, இந்த மதிய உணவு முடிஞ்சு டீ டைமில் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க.
1: நினைக்கிறேன் அந்த தாய்ஹாங் பிஸ்கெட் ஃபேக்டரி, அந்த காலத்தில் அந்த அலெக்சாண்டர் ரோட் தங்லிங் ரோடுக்கு அந்த ஜங்ஷனில் இருக்கும்.
2: வணக்கம் கதை, என் பேர் கமலா. நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் வந்து தைஹோங் பிஸ்கட் கம்பெனி அலெக்சாண்டர் ரோட்ல இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.
0: கமலா கண்ணன், நீங்க இருவரும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. கமலா கண்ணன் நல்லா இருக்குல்ல, ரெண்டு பேரும் செத்தா, ஐயோ தப்பா இருப்போதே. கமலா மற்றும் கண்ணன், உங்களுக்கு மீண்டும் மனமான நன்றி. ஆமாங்க, நீங்க சொன்ன பதில் சரிதான். அந்த இடத்தின் பெயர் தைஹோங் பிஸ்கட் அண்ட் கான்ஃபெக்ஷனரி ஃபேக்டரி. இந்த இடம் வந்து 1935 கட்டப்பட்டது. இதை கண்டுபிடித்தவர் லீ கி சாங். நம்ம விரும்பி சாப்பிட்ற இந்த பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, மேரி பிஸ்கெட்ஸ், க்ரீம் கிராக்கர்ஸ், ஹாலிக் பிஸ்கெட் போன்ற புகழ்பெற்ற இந்த பிஸ்கெட்ஸை இந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது. அந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னால் ஒரு பெரிய சிங்கத்துடைய சிலலாம் இருக்குமா, சில நேர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து அப்போ புகழ்பெற்ற இருந்தனால பல பேர் அங்கே போய் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு மாதமும் 1500 டன் பிஸ்கெட்ஸை வந்து அவங்க தயாரிப்பாங்களாங்க. புகழ்பெற்ற நிறுவனமாக இருந்தது, ஒரு பிராண்டாக இருந்தது. 1981 பிரிட்டிஷ் பிஸ்கெட் நிறுவனம் ஹண்ட்லி அண்ட் பாமா இவங்க இந்த நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. அதனை அடுத்து இந்த இடத்த தைஹாங் சென்டராக மாற்றினாங்க. இப்போ இந்த இடம் மை குயின்ஸ்டான் ஹெரிட்டேஜ் ட்ரெயிலில் ஒரு பகுதியாக இருக்குது.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: எந்திரிங்க சத்ரி, எந்திரிங்க.
2: ரவி, எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இதோ வந்துட்டோம்.
1: வாடிக்கையாளர்கள் பல டீ கடை பக்கமா வரலாம். அதனால பிறுவிறுனு மலை மலை டீ கடைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து
2: வச்சிட்டேன்.
1: டீ எல்லாம் கலக்குங்க.
2: அப்படி என்ன செய்வீங்க?
1: நான் வரவங்களை போறீங்கன்னா வாங்க
2: கூப்பிடுவேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி, இப்ப பாண்டான் பக்கமா போயிருந்த போது அங்கிருந்து ஒரு நண்பர் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. நீர் தேக்கத்துல ஒரு முதல படம் இருக்கிறதோடைய புகைப்படத்தை வந்து சமூக வலைதளத்துல நிறைய பகிரப்பட்டு இருந்துச்சு இல்லையா? அங்க அது பார்த்த பிறகு நித்யா என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாண்டா நீர் தேக்கத்துல முதலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேஷனல் வாட்டர் ஏஜென்சி பியூபி இருக்காங்களே, அவங்க வந்து அந்த பாண்டா நீர் தேக்கத்துக்கு நபர்களை எல்லாம் அனுப்பி என்ன அதிகாரிகளாம் அனுப்பி என்ன நடக்குது உண்மையிலேயே முதல்ல இருந்துச்சுன்னா அதை பிடிக்கணும் இல்லையா, அதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சு எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலையே அந்த பக்கம் இல்ல அப்படின்னு.
2: ஏங்க, அந்த படத்தை பார்க்கும் போது அது பார்த்தாலே தெரியலையா அது ஒரு போலி முதலன்னு? முதல ஒரு பாதையில இருக்குன்னா அது அழகா அந்த நிழல்லாம் கொஞ்சம் இருந்தா தானே பாக்குறதுக்கு இன்னும் தத்ரூபமா இருக்கணும்.
1: நீங்க வந்து கலைத்துறையில இருந்து வரீங்க, பொதுமக்கள் அப்படி இருப்பாங்களா? பார்த்தோட நம்பிடுவாங்க இல்லையா?
2: இந்த மாதிரி படம் எல்லாம் போடணும்னா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேளுங்க, எப்படி வந்து தத்ரூபமா செய்யறது?
1: நீங்க தத்ரூபமா செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கிறாதீங்க. இந்த பின்னணியில் ஒரு கதை நடந்திருக்கு.
2: என்னாச்சு?
1: இந்த மாதிரி ஒரு நபர் தவறாக பயன்படுத்தி அந்த AI பயன்படுத்தி இந்த புகைப்படத்தை வெளியிட்டு மக்களிடையே பீதியை கலப்பி இருப்பதால இப்ப அவரை கைது செஞ்சிருக்காங்க.
2: நான் இது வரைக்கும் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கேட்கல. முதலைகள்லாம் வந்து நல்ல ஊர்வனங்கள், அழகானவை, பாதுகாப்பானவைன்னு சொல்ல வந்த
1: இந்த ஒரு தெளிவு முத தெரியலையே.
2: சரி, இனிவே இந்த AI பயன்படுத்தி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம உருவாக்குவோம்.
1: ஆமா,
2: இந்த மாதிரி நகைச்சுவை அப்படின்னு சொல்லி இந்த நேத்து நம்ம மத்திய பிரதேசல ஒரு அம்மா கிளம்பி இருந்தாங்களே, அந்த மாதிரி எல்லாம் செய்யாம இந்த பர்மாவை சேர்ந்த இந்த நபரை மாதிரி இல்லாம AI செயற்கை நுண்ணேர்வை எதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துவோம். பா,
1: அந்த புரிதல் இருந்துட்டாதான் நாவலா எங்கேயோ போயிருவோமே.
2: ஆமா ஆமா, உண்மைதான். சரி வாங்க, அப்படியே அரபிக் கடல் ஓரத்துல இந்த AI பயன்படுத்தி என்னென்ன புகுத்தலாம் அப்படின்னு யோசிப்போம்.
1: அப்படியே பாருங்க முதல்ல இருக்கான்னு. இதை தொடங்கியாச்சு 8 மணி வரை உங்களை மகிழ்விக்க
2: உங்க வாய்ப்பு விமலா
1: ரவுடி விவினித்யா படைக்கும் டீ கடை.
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. சரி நித்யா, இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்க மாற்றி அமைப்பீங்க, ஃபேக்காக மாத்துவீங்க, புகைப்படத்தை மாத்துவீங்க அப்படின்லாம் கேட்டு இருந்த பொழுது வந்திருக்கும் செய்திகள் நந்தினியோட குரல் பதிவு.
1: விமலா வணக்கம். நித்யா, நந்தினி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து முன்னிலிருந்தே வந்து ரொம்ப வருஷமாவே வந்து இந்த காடி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை, வாகனம் ஓட்டணும்னு. ஆனா வந்து என்னவோ அதுல வந்து எனக்கு ஒரு தைரியம் இல்லை, அந்த ஒரு ஃபோபியா மாதிரி. சோ நான் என்ன பண்ணேன், இடையில வந்து ஏஐல வந்து இந்த கார் ஓட்டுற மாதிரி, அதுவும் ஃபெராரி காடி ஓட்டுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வந்துச்சு பாருங்க. டக்குன்னு வந்து என்னை வந்து அதுல போட்டு மாடிஃபை பண்ணி நான் காடி ஓடுற மாதிரி நான் ஒரு வீடியோ செஞ்சேன். அதை நானே வந்து போட்டு போட்டு பாத்துக்குவேன். சோ அவ்வளவு ஸ்டைலோவா இருக்கும். இதுதான் என்னோட ஒரு ட்ரீம் வந்து, நான் அட்லீஸ்ட் ஏஐல வந்து பாத்துக்கிறேன்.
0: நல்லா இருக்குல்ல நித்யா?
2: நல்லதா இருக்கு.
0: இன்னொரு விஷயம், நீங்க இந்த ஃபெராரி, முன்பு காலத்துல எல்லாம் ஃபெராரியில நீங்க பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. மரினா பே சென்ஸ், அந்த தங்கும் விடுதிக்கு வெளியில இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. ஒரு கட்டணம் செலுத்தி விட்டு, கொஞ்சம் அதிகமான கட்டணம் தான், சிங்கப்பூரை சுற்றி வேகமாக அந்த ஃபெராரியில நீங்க வலம் வரலாம், புகைப்படங்கள் எடுத்துக்கலாம், காணொலிகள்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கான்னு தெரியல, நிச்சயமா இருக்கும், முன்பு காலத்துல இருந்ததுன்னா இப்ப இருக்கும் தான். நந்தினி நீங்க போய் உட்கார்ந்துதான் பாக்கலாமே.
3: ஆமா,
0: என்ன அங்க உமா ஏதோ ஒரு படம் அனுப்பி இருக்காங்க.
3: அவங்க அப்பா தவறி 7 வருஷம் ஆச்சு அனித்யா. இந்த 80s ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்த பொழுது, அவங்களும் வந்து அவங்க அப்பாவை வைத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி புகைப்படத்தை எடுத்து, 80s ட்ரெண்ட்ல அவங்க 18 வயசு இருக்கும் போது இருந்த புகைப்படத்தையும் அப்பாவுடைய புகைப்படத்தை இணைத்து அழகா வந்து ஒரு புகைப்படம் செஞ்சாங்க. நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு உதவி இருக்கு பாத்தீங்களா சில பேருக்கு. இங்க நம்ம வீர ராகவன் அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி, முன்பு காலத்துல ராஜராஜ சோழன் அவர் ஆண்ட காலகட்டத்தில் நான் ஒரு மன்னராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவு அவரே ராஜராஜ சோழனாக மாற்றி அமைச்சிருக்காரு. அப்புறம்
3: யாரு கண்டா அவருக்கு திடீர்னு அந்த காலத்து தெலுங்கு படம் மாதிரி போன ஜென்மத்து ஞாபகம் வந்து
0: கையை எப்படி நிமித்தி வச்சா அந்த ரயில் பின்னோக்கி போகுமே அந்த மாதிரியா
3: இருக்கலாம்.
0: 1500 ஆண்டுல நம்ம உலகம் பார்க்க எப்படி இருக்கும், பறக்கும் ஒரு வாகனத்துல அமர்ந்திருக்காரு நம்ம வீர ராகவன், அந்த மாதிரி படங்கள்லாம் அவரு உருவாக்கி இருக்காரு. விமலா,
3: கூலிங் கிளாஸ் பயங்கரமா இருக்கு.
0: அதேதான் அவருடைய ஜாக்கெட் பாருங்க, எந்திரனே தோத்துருவாரு.
3: அத சொல்லுங்க தீவி எடுக்கிற பதிவு.
4: ஹலோ நித்யா, விமலா.
3: ஹலோ.
4: நான் வந்து ஒரு படத்தை உருவாக்கணும்னா உங்களை ரைட்லயும் விமலாவை லெஃப்ட்லயும் வச்சுட்டு நான் அப்படி உருவாக்கிக்குவேன். நன்றி, என்ன நம்புங்க.
0: அப்படியே நாம வந்து ஒரு தீவுல இருக்கோம், நல்ல வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம், நிரோஷா மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் உருவாக்குங்க.
3: அது மட்டும் பத்தாது நித்யா, நிறைய காசு இருக்கணும். கூப்பிட்டோடனே யாருங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும்.
0: நல்லா இருக்கு,
3: ஆள் வேணும் நித்யா.
0: சரி, இதெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம வீட்டுல வந்து சுவர் ஒட்டியாக நம்ம ஒட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பாக்குறோம், இதை நிறைய வேத்துறோம்.
3: சொல்லிட்டீங்களே,
5: செஞ்சிருவோம்.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
0: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
2: என்ன நடந்தது போய் கேளுங்க.
0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70 வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
2: உங்கள் ஒலியில்.

0: ஒரு செட் நிறைய சிறப்பு. மீண்டும் சுருக்கமாக அந்த மூன்று குறிப்புகளை நான் சொல்றேன் விபலா. நான் இன்றைக்கு ஒரு கடல் வாழ் உயிரினமாக நான் மாறி இருக்கேன். சமுத்திரத்தின் கட்டுமான தொழிலாளர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய பல்ல வச்சு அந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கடல் பாசி சாப்பிடுறது, அதெல்லாம் மெதுனு மெதுனு இருக்கும்.
1: கடல்ல இருக்கக்கூடிய அந்த பவள பாறைகள்னு சொல்லுவோம்,
0: பாறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நொறுக்கி சாப்பிடறதுக்கோ உடைக்கிறதுக்கோ வந்து நல்ல பலமான ஏதாவது ஒண்ணு வேணும் சரியா. ஆனா என்னுடைய பல்லே போதும், அதை கடிச்சு கடிச்சு கடிச்சு அது உள்ள இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிடுவேன். இதனால என்ன ஆகுதுன்னா என்னுடைய கழிவே மண்ணாக வருது. இந்த மண்ணு தான் கடல் கரையில இருக்கிற மண்ணு அப்படின்னு நம்பப்படுகிறது. அதுதான் சொல்றாங்க, அது உண்மையும் கூட. அதனால இப்ப மண்ணு நீங்க பாக்கும்போது வேற மாதிரி நீங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: பல நேர்கள் சரியான பதில் சொல்லிருக்காங்க. அவங்கள இரண்டு நேர்களோட குரல் பதிவை கேட்கலாம். தொடக்கமாக நெசார்,
0: அவருடைய குரல் பதிவு. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: பதில் வந்து பேரட் ஃபிஷ். அது குயில் மாதிரி பாடாது, ஆனா அண்ணு அந்த கோரஸ் கடிச்சு கிரைண்ட் பண்ணி அது ஹெல்ப் பண்ணலாம்.
0: சோ
2: பதில் வந்து பேரட் ஃபிஷ். நன்றி
0: வணக்கம். அடுத்து சாமோ.
3: வணக்கம் நித்யா விமலா. நீங்கள் குறிப்பிடும் அந்த உயிரினம் பேரட் ஃபிஷ். நன்றி
0: சாம். பேரட் ஃபிஷ், ஹம் ஹேட் பேரட் ஃபிஷ் அப்படின்னு முழுமையா சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்.
1: இருக்கு,
0: ஆமா, தலையில அது ஒரு பெரிய ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் ஹம்ப். அது மட்டும் இல்லாம அதோட பல்லே பாக்குறதுக்கு என்னமோ ஒரு கிளியுடைய அழகு மாதிரியே இருக்கும். மேம்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பலமான ஒரு உயிரினமும் கூட. இது இதனுடைய எடை 180 கிலோகிராம் வரைக்கும் அது வளரும். பவள பாறையிலேயே அதிக எடையுடைய மீன் இதுதான் விம்லா. இப்ப அவர் சொன்னாரு பாருங்க நிசாரு, அது கடிச்சு கடிச்சு அதை கிரைண்ட் பண்றதுக்கு உதவுன்னு. அது இந்த மாதிரி சாப்பிடுறது வந்து இந்த சமுத்திரத்துக்கே ரொம்ப நல்லது. ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்
1: இல்லையா, கடவுள் படைப்பே
0: பாத்தீங்களா, அது சாப்பிடுது. அதே சமயத்துல மண்ணை வந்து அது கழிவாக வெளியாக்குது இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமுத்திரத்துக்கு.
1: அந்த புகைப்படம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள் பண்ணுங்க. ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா ஒலி வாட்ஸ்அப்புக்கு செய்து அனுப்புங்க, உங்களோட பகிர்ந்து கொள்றோம்.
0: இல்ல நித்யா, நான் அந்த பல்லு மாதிரி எடுப்பா, எனக்கும் பல்லு இருக்கும், அந்த மாதிரி எடுத்து நான் புகைப்படம் அனுப்புறேன். அது மீனை பாக்குற மாதிரி என்னையும் நீங்க பாக்கலாம்.
1: ஆஹா,
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
1: உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை பார்த்த உணர்வு ஏற்படுது. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல பல படங்களை பார்த்து நம்ம மெச்சி இருக்கோம், கொண்டாடி இருக்கோம். ஆனா டாரதி வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு படமா எனக்கு அமைஞ்சிருந்தது.
2: நிச்சயமாக அவருடைய படங்கள்ல இப்ப ரெட்ரோவா இருக்கட்டும், ஜில் ஜன்ஜா, ஜிகர்தண்டா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கும் போது அதுல ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த படம் வந்து ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கே, இதை 80s 90s காலகட்டத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் உண்மையிலேயே அவருடைய எப்போதும் போல அவர் இயக்குற அந்த படங்களை விட இது ரொம்ப வித்தியாசமா எடுத்திருக்காரு.
1: உண்மையிலேயே வந்து படத்துடைய கதை வந்து பல விஷயங்களை வந்து உள்ளடக்கின ஒரு கதையா அமைஞ்சிருக்கு. லேசா வந்து அப்படி அங்கங்க எல்லா விஷயங்களும் வந்து தழுவன மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம். அந்த படத்துடைய தூண்களாக இருவர் இருக்காங்க, மூவர் இருக்காங்க. ஒரு பக்கம் ரிஷிகாந்த், அவர் வந்து கார்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்திலயோ, நம்முடைய சுப்பு, அவர்
2: நடிச்சிருக்காங்க, அவங்கள வெறுக்க வைக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய நடிப்பு தத்ரூபமாக. இதுல கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து நிச்சயமா ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு கேப்டன் அப்படின்னு வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கும் போது அதுக்கு வந்து நிறைய அவங்க வந்து ஆராய்ச்சி செய்யணும். அந்த காலகட்டத்துல ராஜா இளையராஜா அவருடைய இசையெல்லாம் போட்டு, அந்த பின்னணி இசையெல்லாம் சேர்த்து, உண்மையிலே 80s வந்து ஒரு ரஜினி படத்தை பாக்குற மாதிரி இருந்தது அந்த உணர்வு.
1: அந்த படத்துல ஒரு பாடல் அடிக்கடி வரும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். படத்தை பார்த்தா பாத்திருப்பீங்க. அந்த பாடல் ஏன் வந்து புகுத்தி இருக்காங்கன்னு படம் முடியும் போது நான் உணர்ந்தேன் நித்யா. ஏன்னா ஒரு மனிதன் என்பவன் அவன் சூழ்நிலை காரணமாகவும் மற்ற நபர்கள் காரணமாகவும் எப்படி எல்லாம் மாற்றப்படுறான், எப்படிலாம் மாறுறான் அப்படின்றத ரொம்ப ஒரு காவியமா ரொம்ப அழகா இந்த படத்துல இருந்து காண்பிச்சிருப்பாரு. அது ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு அந்த ட்ரான்சிஷன்ஸ் பாக்கும்பொழுது.
2: ஆமா ஆமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பரந்த மனசோட இந்த படத்தை பார்த்து ரசிங்க.
1: நிறைய டிஷ்யூ எடுப்போங்க, என்ன மாதிரி டிஷ்யூஸ் தேடிட்டு இருப்பீங்க. அப்புறம்
2: இது என்ன படம்,
1: டாரோதி 70s. கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: நீ நினைத்தால் ஏதோ நடக்கும்
5: கேட்டால்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களோ காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1968 கேட்டாலை பரவசம். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக நான் படித்ததில் பிடித்த ஒரு தன்முனைப்பு வரி. இதை நம்முடைய நேயர் சு ஸ்வீட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வது நல்ல குணம், ஆனால் யாரும் உங்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது உங்கள் பலம் அப்படின்னு சொல்லி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இது ரொம்ப சரியான ஒரு விஷயம். யாரையும் நம்ம காயப்படுத்தாம வாழணும் என்பதற்கு நமக்கு ஒரு நல்ல மனம் தேவை. ஆனா அதே நேரத்துல நம்மள எல்லாரும் காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நாம என்ன செய்வோம்? நமக்காக யார் நிப்பா? அதனால யாரும் நம்மள காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம மனசை தினசா வச்சுக்கணும். சரியா நேயர்களே, அதனாலதான் யாரும் நம்மை காயப்படுத்தாமல் இருப்பது உங்கள் பலம் அப்படின்னு சொல்றாங்க.

நேர்களே, உங்களுக்காக ஒரு அழகான காதல் கவிதையை கொண்டு வந்திருக்கேன். நிறம் பார்த்து வந்த காதல் நிரந்தரமானது அல்ல, மனம் பார்த்து வந்த காதலுக்கு மரணமே இல்லை. எப்போதுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம வெளி தோற்றத்தை வச்சு ஒரு காதல் வந்துச்சுன்னா அது காதல்னே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா அவங்களுடைய பார்வையில அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்க, தவிர அவங்களுடைய மனதும் உங்களுடைய மனதும் ஒத்து போகுதா அப்படிங்கறத நீங்க பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற பேச்சுதான் வரும். ஆனா நீங்க பாருங்களேன், மனதார புரிந்து கொண்டு சில நேரம் நண்பர்கள்ல இருந்து காதலர்கள் ஆகிறவங்க, இல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கிறவங்க, அவங்களுடைய காதல்லாம் பல வருடம் நீடிக்கும். ஏன்னா மனதும் மனதும் ஒத்து போயிடுச்சுல. இதுக்கு மேல வேற என்னங்க புரிய முடியும்?

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 968
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக இந்த இரவு நேரத்துல தூக்கம் சுலபமாக வர்றதுக்காக ஒரு குறிப்பு தான் எடுத்து வந்திருக்கிறேன். அது என்னன்னா, நம்ம 60 வினாடிகளுக்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தூக்கம் சுலபமா வந்துருமா. ஏன்னா நம்மளுடைய கண் இமைகள் வந்து சோர்வடைஞ்சு போய் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சுலபமாக கண்ணை மூடி தூங்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் நீர்களை கேட்டகரி கவுண்டவுன் என்று ஒன்று செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக தூக்கம் வருமா. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு எழுத்து எடுக்கிறீங்க, எஸ் எடுக்கிறீங்க. எஸ்ல 5 வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். அதாவது சன்ரைஸ், சன்செட், அந்த மாதிரி 5 சொல்லணும். அதுக்கப்புறம் வி எடுக்கிறீங்கன்னா வியில 4. அதே மாதிரி 1 வர வரைக்கும் ஒரு ஒரு எழுத்து எடுத்து அதில் அந்த எண்ணிற்கான வார்த்தைகளை சொல்லணும். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சோர்வு சுலபமா வந்துடும், அதனால தூக்கமும் சுலபமா வந்துடும். முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, தூக்கம் சுலபமா வருதானு.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: இந்த இசையை கேட்டாலே என்ன படம் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஏன்னா இதுதான் சார்பட்ட பரம்பரையுடைய அந்த ஐகானிக் இசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய இரண்டாம் பாகம் வெளிவர போகுது. நேயர்களே, பல பேர் இந்த படத்துடைய தீவிர ரசிகர்களா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால உங்களுக்காக அந்த இரண்டாம் பாகத்தை பற்றிய சில தகவல்கள். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2026 செப்டம்பர் இறுதியில அதிகாரப்பூர்வமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறதா. முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் நாயகன் ஆர்யா ஆகிய இருவரும் இந்த இரண்டாம் பாகத்திற்காக மீண்டும் இணைந்திருக்கிறாங்களா. இந்த திரைப்படம் முதல் பாகத்துடைய தொடர்ச்சியாக இல்லாம வட சென்னையில் சார்பட்டா பரம்பரையின் ஆரம்ப கால குத்துச்சண்டை கலாச்சாரம் மற்றும் கபிலன் மாரியம்மா அவங்களுடைய கதைகளை பற்றி தான் இருக்க போகுது. முதல் பாகம் நேரடியாக ஓடிடி அதாவது இணையம் வழி வெளியிடப்பட்ட நிலையில இந்த இரண்டாம் பாகம் பிரம்மாண்டமாக திரையரங்கத்துல வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் பாகமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பல பேருக்கு அதை பார்த்துட்டு இந்த குத்துச்சண்டையில இறங்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்னோட தம்பிக்கும் எனக்கும் கூட அதை பார்த்தோன்னே, இத்தனைக்கும் நாங்க இதை முந்தானித்து இரவு தான் பார்த்தோம், அதை பார்த்தோன்னே விறுவிறுப்பா இருந்துச்சு அப்படியே அந்த படம் முழுக்க. அதனால நாங்களும் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கோம். எங்களை போலவே நிறைய பேர் காத்திருப்பீங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் இந்த தகவலை உங்களுக்காக கொண்டு வந்தேன்.

கண்முன்னே காண ஆயிரம் ஆயிரம் முகங்கள் இருந்தாலும் அதில் என் கண்கள் காண துடிப்பது உன் முகத்தை மட்டுமே, அந்த முகத்தில் புன் சிரிப்பை மட்டுமே. செவியினிலே கேட்க ஆயிரம் ஆயிரம் குரல்கள் இருந்தாலும் அதில் என் செவிகள் கேட்க துடிப்பது உன் குரலை மட்டுமே, அந்த குரலில் நற்செய்தி மட்டுமே. இந்த அழகான காதல் கவிதையை எழில் வேந்தன் எழுதியிருக்கிறாரு. இணையத்தில் படித்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காதலிக்கிற நபருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எப்போதுமே வேண்டுவோம். ஆனால் அது அழகாக வார்த்தைகளில் ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. அந்த அழகான கவிதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவிசியல் தொடக்கமாக பிரசன்னா மற்றும் குழுவினர் வாசித்திருக்கும் மேண்டலின் இசையில் சித்தி விநாயகம், ராகம் மோகன கல்யாணி, தாளம் 6.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். இன்றைய பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலியறவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் விலகரை ராகத்தில் செம்பவளா.

ஆவணம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 274வது நாள். ஆண்டு நிறைவு பெற 91 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 14 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 1057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் ஆகிர் மாதம் பிறை 19. ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 9688. அழைக்க வேண்டிய எண் 6691119688.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டர் காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: Blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum, blum

0: வணக்கம் சிங்கே.
1: கல்லூரி வாசல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. தேனி சேதேந்திர தேவாவின் இசையில் மனோ ஸ்வர்ணலதா அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
2: காலங்காத்தல இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பாட்டுக்கு பின்னால ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு அப்படின்னு உண்மை.
1: என்ன தொகுப்பு? என்ன தொகுப்பு?
2: அடுத்தடுத்து நம்ம பல தகவல்கள் சாப்பாடை பத்தி பேசலாம். தப்பே இல்ல பாருங்க.
1: சாப்பாடை பத்தி பேசுறதுனா நான் கண்டிப்பா வந்துருவேன் ரவி. அதாவது இந்த பாடல்ல
2: எங்களுக்கு தெரியுமே, சொல்லுங்க.
1: இந்த பாடல்ல வந்து ஒரு வரி இருக்கும் ரவி. ஐயர் கடை இட்லி, ஆடை கட்டும் பட்லி, நீங்க எனக்கு சட்டினி, நாலு நாளா பட்டினி.
2: இதுல கவிஞர் என்ன சொல்ல வராரு?
1: என்ன சொல்ல வராருலாம்? காலங்காத்தால நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வராரு.
2: அப்படி போடுங்க.
1: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பலரும் வந்து காலையில வந்து ஆம்லெட் முட்டை வகையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பொரித்த முட்டை. அதுக்கப்புறம் வந்து சிலர் வந்து இந்திய உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க.
2: சில பேர் வெறும் அவித்த முட்டையை மட்டும் சாப்பிட்டு அதுலயும் அந்த வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க.
1: ஆமா. இன்னும் சிலரும் வந்து காலையில வந்து நான் இந்த நூடுல்ஸ் வகையான உணவு வகைகளை சாப்பிட்டேன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சூப் வகைகளை வந்து விரும்பி குடிப்பாங்க.
2: காலங்காத்தால நூடுல்ஸா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
1: ஆமா, அந்த மீப்போ, அந்த மீக்கியா, இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க.
2: என்ன தெரியுது? அம்மா வந்து ஒரு டிஷ்ஷே விடுறது இல்ல, பூந்து விளையாடுறது, ஒரு அட்டவணை வச்சுக்கிறது. இன்னைக்கு மீரபோ சாப்பிட்டோம்னா நாளைக்கு நம்ம கோழிக்கறி சாப்பிடணும், நாலா நாளைக்கு நம்ம சிக்கன் ரைஸ் சாப்பிடணும், பத்தாவது நாள்ல ஹொக்கேன் மீ வச்சு விட்டணும் அப்படின்னு.
1: காலங்கத்துல இந்த மாதிரி விதவிதமா சாப்பிடணும் ரவி.
2: காலையில எழுந்தே முடிவு பண்ணிடுறீங்க?
1: முடிவு பண்ணிடுவேன்.
2: இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை. இருந்தா சஜினி மாதிரி திட்டம் போட்டு சாப்பிடுங்க.
1: மன்னிக்கவும், காலையில எழுந்த உடனே திட்டமிட மாட்டேன்.
2: ராத்திரி
1: ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் திட்டமிட்டு
2: இந்த திட்டம் எல்லாம் வாழ்க்கையில போட்டுதான் நம்ம நல்லா வந்திருப்போமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நேர்களை சொல்றேன்.
1: சரி, நேர்கள் கிட்ட இப்ப ஒரு கேள்வி. காலையிலே நீங்க வந்து உங்களுடைய காலை உணவுக்கு என்ன சாப்பிட விரும்புவீங்க
2: காலங்காத்தால? சரி, உங்களை பல பேருக்கு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து இதைதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மருத்துவ ஆலோசனை பெற்றிருக்கலாம். சில பேருக்கு இதை சாப்பிட்டாதான் உற்சாகம் இருக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். எது எப்படியோ உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க.
1: 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருங்க.
2: முதல் பாடல், அதாவது பழைய பாடல் தொகுப்புல முதல் பாடலா ஆலயமணி படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில டி எம் சௌந்தரராஜன் பாடிய இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. அவருக்கான பாடல் இதோ.
1: அதனை தொடர்ந்து தனிப்பிறவி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒளியேறவிருக்கின்றது. ரேச்சல் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இது உங்கள்
0: வணக்கம்.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
4: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை,
5: வணக்கம் சிங்கே.

0: ஊட்டி வரை உறவு திரைப்படத்துல இருந்து பாடல் ஒளியேறியது. டி எம் சௌந்தரராஜன் பி சிசிலா பாடியிருந்த இந்த பாடல கலைமகள் விரும்பி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்று அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம ஷிவாலி சிவாஜி கணேசனுக்கு பிறந்த நாள்.
1: ஆமா, அவரை பத்தின தகவலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சொல்றோம், நீங்க வானொலி பக்கமாவே இருங்க. சரியா?
0: சரி நேர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது காலை உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க எதை விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். டேவிட் டேனியல் ஆஸ்திரேலியாவில இருந்து என்ன இருக்காருன்னா, அவர் வந்து காலையிலே சிங்கப்பூர்ல இருக்கும் பொழுது கோபி குடிப்பாராம். அது மட்டும் இல்ல, ஹாஃப் பாயில்டு முட்டைகளை வந்து அவரு எடுப்பாரா, அது மட்டும் இல்ல இந்த பட்டர் காயா டோஸ்டையும் உட்கொள்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: ராணி குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேப்போம் வாங்க.
0: ஆமா, நம்ம ராணி.
2: சஜினி ரவிஜி, எனக்கு வந்து காலையில வந்து கோப்பியும் ரொட்டியும் வாங்கி சாப்பிடுவேன். இப்ப கூட நான் கோப்பி கடையில தான் இருக்கேன். அதை சாப்பிட்டு அதை குடிச்சு கோப்பி குடிச்சாதான் நம்ம உடம்பு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு தம்பு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ராணி பேசுறேன்.
0: வணக்கம் ராணி. நன்றி நன்றி. இதுல வந்து தமிழ் செல்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஹோல் மீல் ரொட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பிடுவாங்களாம். அதோட சேர்த்து காஃபியும் மென்மையான அந்த முட்டையும் இருக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, சரி. இப்போ நீங்க காலங்காத்தால இதை சாப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லல, அறிவியல் ரீதியா நிரூபிச்சு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க சொல்றோம், நீங்க வானொலி பக்கமா இருங்க. சரியா?
3: 1968 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் பழுதாகியுள்ளது, துவாசை நோக்கி செல்லும் PIE அங்கியோ அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு
4: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.
0: இன்று வியாழக்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி, இதே நாள் 1928 பிறந்தார் மறைந்த பிரபலமான நடிகர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர், சிவாஜி கணேசன்.
1: ஆமா, நடிகர் திலகம் அப்படின்னு உலகத்தால அறியப்பட்ட சிவாஜி கணேசன் அவருடைய பேரனுடைய படம் கூட அண்மையில வந்துச்சு.
0: ஆமா,
1: லெனின் பாண்டேன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த நிகழ்ச்சியின் போது அந்த படத்துக்கு இசை இளையராஜா. படத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கங்கை அப்படின்னு நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஆக அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவின் போது இளையராஜா அவருடைய உரையாளர்கள் பல இருந்திருக்கும் சிவாஜி கணேசன் கூட, அதுல ஒன்னு சொன்னார், இந்த மாதிரி எப்போதுமே நான் சீக்கிரமா போயிடுவேன் சிவாஜி, அதாவது இளையராஜா சீக்கிரமா அவருடைய ஸ்டுடியோக்கு போயிடுவாரு, ஆனா அன்னைக்கு பார்த்து நான் தாமதமா வந்துட்டேன். அப்பதான் அண்ணன் அதாவது சிவாஜி கணேசன் வராரு, அவர் எப்போதுமே இளையராஜா வந்து ராஜான்னு கூட மாட்டாரா, ராசா அப்படின்னு பாசமா கூப்பிட்டு போறான். அப்படி கூப்பிட்டு சொன்னாரா, நீயும் இப்பதான் வரியா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு ஒண்ணு இளையராஜா சொன்னாரா, நீங்க 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன லேட்டாங்கிறீங்களா. அந்த மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ திறன்பட நடிகரா இருந்தாலும் திரைக்கு பின்னால எல்லாருக்கூடையும் சகஜமா பேசுற, சிரிச்சு பழகிற ஒரு அற்புதமான நபரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு உரையாடல இருந்து நமக்கு தெரிய வருது இல்லையா.
0: அது மட்டும் இல்ல, சமீபத்துல அவருடைய மகன் இருக்காரு இல்லையா ராம், அவரு வந்து ஒரு வலை ஒளிய வந்து பதிவிட்டு அவரு வந்து இணையதளத்துல வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. அதுல வந்து நம்ம சிவாஜி கணேசனை வந்து நினைவு கூர்ந்து பலவற்றை பேசி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பழைய காணொலிகளும் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அவர் வந்து அமெரிக்காவில அவருடைய மகனை வந்து பார்க்க போயிருந்தப்போ அவர் வந்து கூடத்துல அமர்ந்திருந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வசனத்தை சொல்ற மாதிரி வந்து ஒரு ஒரு காட்சி இருந்துச்சு, ஒரு காணொளி இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது அடடா, ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த மாதிரி அவர் வந்து வசனம் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: ஆமா, இவரோட பையன் நீங்க சொன்னீங்களே, அவரோட பையன் தான் வந்து தர்ஷன் கணேசன். அவர் நடிச்ச படம் தான் அந்த லெனின் பாண்டியன் நான் சொன்னது, அங்கதான் அந்த உரையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இசைஞானி இளையராஜா பல படங்கள் சிவாஜி கணேசனுக்காக இசை அமைக்கலங்கிறது உண்மைதான். ஆனா இசை அமைத்த படங்கள்ல வந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அப்படிங்கறதும் உண்மைதான்.
0: அந்த வரிசையில அந்த இரண்டு பாடல்கள்ல உங்களுக்காக நாங்க ஒளியேற்ற இருக்கோங்க. தியாகம் திரைப்படத்தில இருந்தும் முதல் மரியாதை திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒளியேற இருக்கின்றன.
1: வணக்கம்
0: சிங்கே.

0: பார்த்தியா
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலையை விட முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:37 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
5: சஜினி, அண்மையில ஒரு கூட்டம் நான் வாசிச்சேன்,
4: சொல்லுங்க.
5: அது ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அது என்ன போட்டுருந்துச்சுன்னா, வாழ்க்கையில உங்களை அவமரியாதை செய்தவங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு சிறப்பா இல்லைன்னு சொன்னா அதுவே இந்த உலகம் உங்களுக்கு சொல்ல வர மிக முக்கியமான கருத்து அப்படின்னு.
4: அதாவது நம்மள பார்த்து யாராச்சும் அவமரியாதையான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கைய பார்க்கும் பொழுது நாம பொறாமப்படுற மாதிரி இருக்காது.
5: ஆமா, இத பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இப்போ யாரெல்லாம் வாழ்க்கையில என்ன அவமரியாதை செஞ்சிருக்காங்க, ஒரு 3 பேர் வச்சுப்போமே. அந்த 3 பேர்ல முதல்ல இருக்கிறவருடைய வாழ்க்கை முறை எனக்கு வேணுமா வேண்டாம், இரண்டாவதா இருக்கிறவங்களுடைய பொருளாதார நிலை எனக்கு வேணுமா வேண்டாம், மூன்றாவதா இருக்கிறவங்களுடைய சொத்தோ அல்லது வந்து அவங்க வாங்கிய பொருளோ எனக்கு வேணுமா வேண்டாம், இப்படி எனக்கு அவங்க கிட்ட எதுவுமே வேண்டாம் அவங்க வாழ்க்கையில இருந்து. ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகளோ கொடுத்த வழியோ ஏற்படுத்திய அவமானம் மட்டும் எனக்கு வேணும்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்?
4: அதை எப்படி நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாத. இப்போ நீங்க வந்து ஒரு இன்னொரு நல்ல நிலைமையில, சிறப்பான ஒரு வாழ்க்கையில, நான் உங்களை பார்த்து அடடா இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லையா. ஆனா அப்படி இல்லாத போது நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
5: ஆனா இங்கதான் நான் வேற மாதிரி யோசிப்பேன்.
4: எப்படி?
5: இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அல்லது அவங்களுடைய செயல் எனக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும், அதாவது அவங்க இலான் மாஸ்காவே இருந்தாலும் அவங்க பக்கம் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில காசு, பணம், அந்தஸ்து, பதவி, பட்டம் இது எல்லாத்தையும் சம்பாரிச்சலாம், சுய மரியாதைன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அது நம்ம கையில தானே இருக்கு.
4: அதை சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர் வட்டம் தான் நம்மள வந்து செதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுத்தி இருக்கிற அந்த 5 friends, 5 நண்பர்கள் தான் நம்ம வந்து இன்னும் செதுக்கும், வாழ்க்கையில வந்து முன்னேற செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே யார் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, யாரோட வார்த்தைகளை நீங்க கருத்தில் கொள்றீங்க அப்படிங்கிற நினைத்து நீங்க எல்லாரும் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
5: தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வருது.

0: அந்த திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க, சங்கர் மகாதேவன் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சங்கர் எஹசான் லாயின் இசையில்
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில்
1: PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 70-84 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: ரவி, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நம்ம நேயர்கள் கிட்ட காலை உணவை பத்தி நாம கேட்டிருந்தோம். நம்ம நேயர்களும் வந்து அவங்களுக்கு பிடித்த காலை உணவை பத்தி நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா காலை உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நாளை தொடங்கி வைப்பதற்கான ஒரு முக்கியமான உணவு இல்லையா?
3: சரியா சொன்னீங்க.
2: அப்ப இதை எப்படி நாம ஆரோக்கியமான முறையில உட்கொள்ள முடியும்?
3: சஜினி, ஓட்ஸ் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, செரி டொமாட்டோ சாப்பிடுங்கன்னு பல முறை நம்ம சொல்லிட்டோம்.
2: ஆமா,
3: ஆனா இதையும் தாண்டி இந்திய உணவு சாப்பிட்டாதான் எனக்கு நாளே தொடங்கின மாதிரி இருக்கும்னு பல பேர் சொல்லுவாங்க.
2: இப்பதான் என் விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்திய உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த வகையான இந்திய உணவை சாப்பிட்டா சிறப்பா இருக்கும்?
3: ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுறோமே இட்லி,
2: ஆமா,
3: அத காலங்காத்தால நம்ம காய்கறிகளோட வச்சு சாப்பிட்டா இவ்வளவு நல்லது தெரியுமா?
2: ஆமா, அது மட்டும் இல்ல, தோசை இருக்கு இல்லையா, ராகி தோசை சாப்பிட்டாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
3: அப்புறம் என்னங்க, நம்ம இட்லி தோசை இருக்கும் போது என்ன கவலைங்கிற

0: உதயா திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடியிருந்தாங்க ஏஆர் ரஹமான்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு காத்திருக்கிறது ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி ஒருவருக்கு பரிசாக.
2: போக்குவரத்து நிலவரம்
0: IE செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகு
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. விலை கட்டுப்பாடுகள் தொடக்கத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பலன் அளிக்கலாம் என்றாலும் காலப்போக்கில் நிறுவனங்களுக்கு உற்பத்தியிலும் முதலீட்டிலும் ஊக்கம் குறையக்கூடும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். விலையை குறைவாக வைத்திருந்தால் தேவைக்கேற்ற விநியோகம் இருக்காது என்றும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். வாடகை கட்டுப்பாடுகளால் வாடகை சொத்துகளின் எண்ணிக்கை குறையலாம், உணவுப் பொருள்களின் விலையை கட்டுப்படுத்தினால் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் பிரதமர் வாங் சுட்டிக்காட்டினார். சந்தையில் ஏற்படும் குறைபாடுகளை சரிசெய்ய அரசாங்கம் பல துறைகளில் தலையிடுவதாகவும் அவர் கூறினார். பொதுச்சேவை துறையின் பொருளியல் வல்லுநர்களுக்கான திட்டத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் அது பற்றி பேசினார். பொது போக்குவரத்து கட்டண ஏற்றத்தால் ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேசிய போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் கூறியிருக்கிறது. இவ்வாண்டு இறுதியில் இருந்து பொது போக்குவரத்து கட்டணம் 7 விழுக்காடு வரை உயரலாம். ஆண்டுக்கு சுமார் 177 மில்லியன் வெள்ளி வருவாயை அது ஈட்டித்தரும். அதன் பலன் ஊழியர்களுடன் நியாயமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். பொது போக்குவரத்து நிறுவனங்களும் முத்தரப்பு அமைப்புகளும் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கம் சொன்னது. சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் ஒருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதால் சுமார் 100,000 வாடிக்கையாளர்களின் மின்னஞ்சல் முகவரிகள் கசிந்திருக்கின்றன. வாட்டிய இறைச்சிக்கு பிரபலமான பி செங் ஹியாங் நிறுவனத்தில் அந்த சம்பவம் பதிவானது. AI தொடர்பில் சிங்கப்பூரில் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ள முதல் சம்பவம் இது. அது மனித தவறு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கசிந்த தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஃப்ளை டுபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளனர். பயணிகளும் விமான ஊழியர்களும் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். அந்த விமானி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. வானில் பறந்து கொண்டிருந்த வேளையில் விமானத்தில் தாக்குதல் சம்பவம் நேர்ந்தது. விமானம் முப்பது வினாடிகளுக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானத்தில் இருந்த மற்ற விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவின் தபுக் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த சம்பவத்தை கடுமையான பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ கூறினார். சம்பந்தப்பட்ட விமானி மீது சவுதி அரேபிய அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்டத்திருத்தங்களும் கடுமையான தண்டனைகளும் உள்ளன. இருந்தபோதும் பாலியல் வன்முறை ஏன் தொடர்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. செய்தியை வழங்கும் விதம் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது செய்தி, ஒரு தகவல் செய்தியாக எப்படி உருவாகிறது, இதையெல்லாம் பற்றி இளையர்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகாரப் பிரிவு, ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பு, நற்பணி பேரவை ஆகியவை இணைந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்றன. அது பற்றி விவரிக்கிறார் தமிழ்ச்செய்தி நடப்பு விவகாரப் பிரிவின் மூத்த தயாரிப்பாளர் கீர்த்திகா பெருமாள்.
2: தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்க பிரிவுகள், இந்த மூணு தளங்களும் எப்படி வேறுபடுது, மூன்று தளங்களிலும் நம்ம செய்திகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், செய்திகள் எப்படி சேகரிக்கிறோம், அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைப்பாடுகள் உள்ளன அதை பற்றி அவங்க கிட்ட பகிர்ந்துப்போம். அதே நேரத்தில் அவங்க செய்தி சார்ந்த சில நடவடிக்கைகளை ஈடுபடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
1: பியாண்ட் த ஹெட்லைன்ஸ், செய்தி என்றும் நம் சமூகத்துடன் என்ற நிகழ்ச்சி இம்மாதம் 17ஆம் தேதி வாங்காக் சமூக மன்றத்தில் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள விரும்புவோர் மீடியாகாப் செய்தியின் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவு செய்யலாம். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுகள் ஆண்களுக்கான கிளைம்பிங் போட்டியின் இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் ஜெரால்ட் வெரோசில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறார். உலகளவில் சிறந்து விளங்கும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் தம்மால் தனித்து நிற்க முடிந்ததை நிரூபித்து காட்டியிருப்பதாக அவர் சொன்னார். இந்நிலையில் ஸ்பீட் கிளைம்பிங் பிரிவில் சிங்கப்பூரின் இசல்லோ புதிய தேசிய சாதனை படைத்திருக்கிறார். அவர் தகுதிச் சுற்றில் எடுத்துக்கொண்ட நேரம் 5:21 13வது இடத்தை பிடித்த அவர் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்.
3: சொல்லும் பொருளும் கம்யூனிகே, கூட்டறிக்கை. உலகத் தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே, கூட்டறிக்கை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்கே,
6: ஆதரவு BYD.
7: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
6: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
7: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
6: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
7: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
9: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்பியோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

வணக்கம் சிங்கே எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா சின்மயி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இந்த பாடல்களும் ஒலியேறவிருக்கின்றன.

0: வருது ஒண்ணுன்னா, இப்போ பரிசு வெல்ல நீங்க தயாரா?
1: நீங்க தயார் என்றால் ஏதோ உங்களுக்காக வந்து விட்டது. அண்மையில
0: சிங்கப்பூர் அரசாங்கத்தால வடிவமைக்கப்பட்டு வெளியிடப்பட்ட காதலர்கள் சந்திக்க கூடிய ஒரு தளம் அறிமுகமானது. ஜோடிகளா நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்காகவே. என்ன சிரிப்பு அதிகமா இருக்கு இந்த மாதிரி தலைப்புக்கு, பாத்தீங்களா? அப்ப யாரும் ஏற்கனவே சேர்ந்து உறுப்பினர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம்.
1: நேர்களே,
0: சரி அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இணையதளத்தின் பேரை கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க. ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா வெல்லுங்க. வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய
1: 9678968968
2: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்த பொறுத்தவரையிலும் பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக பிஆர்இஐ நோக்கி செல்லும் பிகேஇ புக்கெட் பஞ்சாங் ரோடு, எஸ்எல்இ பிஆர்இ சாங்கி எக்ஸிட், கேஜேஇ இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருண், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழக பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
6: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
7: தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
6: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை,
0: வணக்கம் சிங்கே.

0: இசமைத்து பிரியங்காவோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது நாம் நாடக தொடரிலிருந்து. அதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மழையான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இவ்வாறு நட்சத்திரம் மீனா அவங்க நடித்த படங்கள்ல இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. மீனாவை பொறுத்தவரை சஜினி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம்னு இப்படி பல மொழிகளை சரளமா பேசுற தன்மை அவங்களுக்கு இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா ரவி, எனக்கு பிடிச்ச படத்தை பத்தி நான் வந்து சொல்லியே ஆகணும். மீனா நடித்த திரைப்படங்கள்லயே எனக்கு பிடிச்ச இரண்டு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்னு அவ்வை சண்முகி, இன்னொன்னு நாம் இருவர் நமக்கு இருவர். அதுல ரெண்டுலயும் வந்து ரொம்ப நகைச்சுவை தன்மையோட அவங்க நடிச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு அவங்களுடைய குழந்தைத்தனமோ அவங்களுடைய முக பாவனைகளும் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். ரவி,
1: எனக்கும் ஒரு படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு திரைப்படம், இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்க சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப போய் பார்ப்பேன். அது எந்த படம் அப்படிங்கறத நாளைக்கு சொல்றேன். இப்ப வாங்க மீனா பாடல்களை கேட்போம். இணைந்திருக்கேன் எங்களோட, இது ஓலி 968
0: கேட்டாலே பரவசம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ரிஷி பட்ல இந்த பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் எஸ் ஜானகி அந்த பாடலை பாடிட்டிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. அதுக்கு முன்னால வில்லன் பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. வித்யாசாகர் இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் சந்திரபாலா பாடிய பாடல் வந்தது.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோடிற்கும் எங்யோ அவென்யூவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. SLEயை நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம்.
6: வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை. சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
8: என்ன சொல்றேன்,
6: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
9: ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த கேள்வியில என்ன கேட்டிருந்தானா,
2: அரசாங்க அமைப்பான கஃப்டேக் இருக்காங்களா, அவங்களால அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஓர் காதலர்கள் சந்திக்கும் இணையதளம்.
9: ஆமாம், இந்த இணையதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம், சரியான பதிலோட வந்துட்டாரு.
2: நிறுவனம் வெளியிட்ட அந்த இணையதளத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் டேட்.
9: நான் ஏன் சிரிக்கிறேன்னா,
2: சிரிச்சிங்களா? ஆச்சா, அழுதீங்களே, சொல்லுங்க.
9: ரெண்டும் தான், சிலர் சிரிப்பார் சிலர் ஆடுவார்.
2: நீங்க செய்யும் போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சேனத்துல. சரி, எதுக்கு எதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க.
9: அதாவது இந்த இணையதளம் இருக்கு இல்லையா, 21 வயதிலிருந்து 35 வயதிற்கு உட்பட்ட ஒற்றையர்கள் இதுல வந்து பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்ல, அரசாங்க ஊழியர்களாக இருக்கும் ஒற்றையர்களுக்கு இது பொருந்தும். ஒரு காலத்துல நான் அரசாங்க ஊழியராக இருந்தேனே, இப்ப இல்லையே.
2: அரசாங்க ஊழியரா இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, நீங்க அன்புக்குரியவரை தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அணுகிற அந்த நபர் சரியான நபரா அல்லது மோசடிக்காரரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அணுகுனீங்கன்னா அதுதான் சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மோசடிகள் இருந்து நீங்க வந்து விலக்கு பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் இது முதல் படியா கஃப்டேக் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
9: அது மட்டும் இல்ல, சிங்கப்பூரின் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கவும் இது உதவலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இன்று உங்களுக்காக மென்மையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில 80களில் வெளியான இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அன்பின் முகவரி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு சந்திரபோஸின் இசையில் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இப்போ உங்களுக்காக நடந்துகிட்டே இருக்குது. ஐச்சி நகோயா அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்ல சிங்கப்பூர் இதுவரைக்கும் வென்றிருக்கும் பதக்க பட்டியலை தெரிஞ்சுப்போம்.
0: சிங்கப்பூருக்கு இதுவரையிலும் 11 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. 2 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள்.
1: தொடர்ந்து நம்ம சிங்கப்பூர் அணி எவ்வளவு சிறப்பா செய்யுது, எந்தெந்த போட்டிகள்லாம் விளையாட போகுது, அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் அடைந்த வெற்றி, அதன் முக்கிய பகுதிகள் இவற்றை எல்லாத்தையும் நீங்க மீ வாட்ச் வாயிலா உடனுக்குடன் பார்க்கலாம்.
0: mewatch.sg என்ற இணையதளத்தை நீங்கள் நாடலாம், அல்லது mewatch செயலிய பதிவிறக்கம் செய்து எந்நேரமும் எங்கேயும் நீங்கள் இவற்றை கண்டு மகிழலாம்.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில 8 மணிக்கு மேல உங்களுக்காக டிக்டாக் லைஃப்ல பரிசு காத்துக்கிட்டே இருக்குதுங்க. நாங்க டிக்டாக் லைஃப்க்கு வந்துருவோம், நீங்க அந்த பக்கமா வந்து உங்க கருத்தை சொல்லணும், சொன்னா மட்டும் போதும்
0: பரிச நாங்க அள்ளி கொடுத்துருவோம்.
1: ஜோதி ஸ்டாப்புஷ் பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி வெல்ல வானொலி பக்கமா இருங்க. இது ஓலி 968
0: கேட்டாலே பரவசம்.
2: ஓலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனமும் பழுதாகியுள்ளது, விபத்தும் நேர்ந்துள்ளது. குறுஞ்செய்தியா?
3: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுற.
1: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
3: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீரியகாபோலி.